ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 26 நாள், இன்று செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான பாஸ்போ பாக்டீரியா குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தல்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: ஏமா, நான் கொல்லைக்கு போயிட்டு வரேன்.
1: போற வழியில நம்ம காத்த முத்தையும் பாத்துட்டு போறோமா?
2: சரிங்க.
1: தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய அசோஸ்பைரலாம், அசிடோ பாக்டரு, குளுக்கான் பாக்டரு, ரைசோபியம், அசோலா, நீல பச்சைபாஸ், இது போன்ற உயிர் உரங்களை பத்தி சொன்னாரு. மணிச்சத்து நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்களை பத்தி சொல்றேன்னு சொன்னாருமா. அவரு அன்னைக்கு வீட்டை போய் பார்த்தா ஏதோ ஊருக்கு போயிட்டாராம், அதான் ரெண்டு நாளா வீட்டுல காணாம். இப்ப வந்துட்டானு கேள்விப்பட்டான். அவரையும் பார்த்துட்டு அப்படியே கேட்டுக்குன்னு கொள்ளைக்கு போயிட்டு வரான்.
2: சரிங்க.
1: சரி, சைக்கிள் எடுத்துன்னு புறப்படுவோம். சைக்கிளை மெரிச்சு வர்றது உடம்புக்கு ஒரு தெம்பு பெற. காத்தமுத்து வீடு வந்துட்டான். சரி, அவர் போய் பார்ப்போம். காத்தமுத்த, காத்தமுத்த,
3: என்னடா அது? நமக்கு மட்டும் மாம்பழ ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்க. யாரா இருக்கும்?
1: என்ன, யாரையும் காணோம் வீட்டில். பெல் அடிச்சு பார்ப்போம். காத்தமுத்த, காத்தமுத்த,
3: கருத்த முத்து குரல் மாதிரிதான் இருக்கு. கதவு திறப்போம். கருத்த முத்து, வாப்பா வாப்பா, கரெக்டான நேரத்துக்கு அப்படியே மோப்பம் முடிச்சு வந்துட்டப்பா நீ.
1: கருத்த முத்து, வாப்பா வாப்பா, உன்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா. எங்கப்பா போனார் என்னால ஆளா காணா?
3: எப்பா ஊருக்கு போயிருந்தப்பா. வந்தேன், வீட்டுல ஏற்கனவே நிறைய மாம்பழம் வச்சுட்டு போயிருந்தேன். சரி, அதுல கொஞ்சம் எடுத்து மாம்பழ ஜூஸ் தயாரிச்சு குடிப்போமேன்னு பார்த்தேன், நீ வந்துட்டப்பா.
1: கருத்த முத்து, உன் வீட்டில் இருக்கிற அந்த மாமரத்தை பார்த்தா அப்படியே மாம்பழங்களெல்லாம் கொத்து கொத்த தொங்குதுப்பா.
3: எப்பா கண்ணு வைக்காதப்பா, அடுத்த வருஷம் காய்க்காம போடப்போது.
1: சரி சரி சரி சரி,
3: இந்தாப்பா உனக்கு ஒரு கிளாஸ் மாம்பழ ஜூஸ்.
1: கதுமுத்தா, நல்லா சுவையா இருக்குது பாத்தா.
3: நம்ம வீட்டு மாம்பழம்ல நல்லா தான் இருக்கும்.
1: யார் போட்டது?
3: எப்பா இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தா, நான் தான் தயார் பண்ணேன்னு.
1: ஆமா ஆமா.
3: ஆப்பா, மாம்பழத்துல பல்வேறு சத்து இருக்குப்பா, அதுவும் கோடை காலத்துல நம்ம கட்டாயம் குடிக்கணும்
1: இதை. காத்துமுத்தா, இந்த மாம்பழ ஜூஸ்ல என்னென்ன சத்தெல்லாம் இருக்குதா? கட்டாயம் குடிக்கணுமாண்ணா?
3: எப்பா, கோடை காலத்துக்கு இயற்கையே நமக்கு கொடுத்துருக்க கூடிய ஒரு கொடைப்பா மாம்பழம். மாம்பழத்துல இரும்பு சத்து இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, வைட்டமின் ஏ சத்து, B1, B2, வைட்டமின் சி, அது போக கார்போஹைட்ரேட்டு, இவ்வளோ சத்து இருக்குப்பா. இதெல்லாம் போக போலேட், பெக்டின், கோலைன், இது போன்று வித்தியாசமான ஊட்டச்சத்துக்களும் அதில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இந்த கோடை காலத்தில் அதிகமாக நமக்கு கொடுக்கறதுல மாம்பழம் நம்பர் ஒன்றுன்னு கூட சொல்லலாம்.
1: காதமுத்த, மாம்பழ ஜூஸ்ன்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் நீ இந்த மாம்பழ ஜூஸில் ஏபிசிலாம் சொல்லிக்கிறப்பா நீ சத்துக்கள்.
3: அவ்வளோ சத்து இருக்குதுப்பா.

0: சரி சரி, இன்ன காலையில என்ன தேடி வந்துட்ட?
1: ஆமாங்க அதுமுத, அந்த தழைச்சத்து நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்களை பத்தி சொல்லியிருந்த. இந்த மணிச்சத்து அன்னைக்கு சொல்றேன்னு சொன்ன, அப்புறம் நீயும் ஊருக்கு போயிட்டியா?
0: ஆமாப்பா, ஆமாப்பா, திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதா போச்சு.
1: அதுதான் இன்னைக்கு மணிச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்களை பத்தியா இன்னைக்கு தெளிவா விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, அப்படி உட்காருப்பா.
1: சரி சரி,
0: இரு இரு, நான் கிளாஸ் அப்படி உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா. ஒன்றும் இல்லைப்பா, மணிச்சத்து அப்படின்னாவே நமக்கு பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற நுண்ணுயிர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். மண்ணில் இடக்கூடிய அந்த மணிச்சத்தோடைய பெரும்பகுதி சாதாரணமாக என்ன ஆகும்னா, வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு கரைக்க முடியாத நிலைக்கு போயிடும். இதனால பயிர்கள் மணிச்சத்தை முழுமையாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, அது தான் செல்கள்லேருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலமாக கரையாமல் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை கரைச்சி பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி, ஒரு அம்மா எப்படி குழந்தைக்கு சோறு ஊற்ற மாதிரி கொடுக்கும்பா.
1: ஓஹோ,
0: பாக்டீரியாக்கள் அந்த அளவுக்கு தாவரங்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டவை. அது இந்த பாக்டீரியான்னு இல்லை, நம்ம பல பாக்டீரியாக்கள் நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து அசோஸ்பேரியம் பார்த்தோம், ரைசோபியம் பார்த்தோம். அது மாதிரி இந்த பாஸ்போ பாக்டீரியாவும் மணிச்சத்தை கொடுக்கறதுல நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லலாம்ப்பா.
1: காது முத்த, மணிச்சத்தை எடுத்து இந்த பாஸ்போ பாக்டீரியா நம்ம பயிருக்கு கொடுதுல, அதனால என்ன நன்மைகள் இருக்குதுப்பா?
0: கருத்தமுத்த, என்னப்பா சாதாரணமா கேட்ட, நல்லா பூ பூக்கணும் அப்படின்னா மணிச்சத்து நல்ல முறையில் அந்த தாவரத்துக்கு கிடைக்கணும். அப்ப பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிரிகளை நம்ம பயிருக்கு கொடுக்கறதுனால நாம சாதாரணமா மணிச்சத்து உரம் போடுவோம் இல்லையா, அதுலயே 25% வரைக்கும் நம்ம குறைச்சிக்கலாம். மணிச்சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்போ பாக்டீரியாவை நாம தழைச்சத்தை நிலைநிறுத்தும் அந்த ரைசோபியம் அசோஸ்பேரியம் சொன்னோம் இல்லையா, அந்த நுண்ணுயிர்களோட கலந்து கூட நம்ம போடலாம். அதுங்க வேலையை அதுங்க பார்க்கும், இந்த பாஸ்போ பாக்டீரியா இதோட வேலையை இது பார்க்கும். அப்ப இந்த ரெண்டு நுண்ணுயிர் உரங்களும் நல்ல செயல்திறனோட வேலை செய்யுங்க, புரியுதா?
1: சரி சரி சரி.
0: அசோஸ் பயிரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோமோ, இந்த ஆரிய அரிசி கஞ்சியில நம்ம பயன்படுத்தி நம்ம விதை நேர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு பிறகு நாத்தா இருந்ததுன்னா அந்த வேரை இந்த கரைசல்ல நம்ம வந்து முக்கி முக்கி எடுத்து ஒரு 10-15 வச்சிருந்து பயன்படுத்தலான்னு சொன்னோம். அப்புறம் மண்ணுல கூட நேரடியாவே இடலாம்னு சொன்னோம்ல, அதே மாதிரி பாஸ்போ பாக்டீரியாவையும் நாம பயன்படுத்தலாம்ப்பா.
1: சரி சரி.
0: பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்தை நிலைநிறுத்துறதுல அந்த அளவுக்கு பயிர்களுக்கு உதவி செய்யுது.
1: சரி சரி.
0: இன்னொன்னு நான் என்ன சொன்னேன், பிற நுண்ணுயிர் உரங்களோட கலந்து இடும்போது ரெண்டு நுண்ணுயிர்களையும் உபயோகிக்கும் தருணத்துல சம அளவு தான் நம்ம கலந்து போடணும்.
1: ஓஹோ.
0: இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்றோம்னா ஆரிய அரிசி கஞ்சி கூட இந்த ரெண்டு நுண்ணுயிர் உரத்தையும் சம அளவு கலந்து நாம போடலாம். இந்த மாதிரி பண்ணணும்ப்பா.
1: சரி சரி.
0: பொதுவா நாம வந்து இந்த உயிர் உரங்களை 3 முறையில் வந்து நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்.
1: சரி சரி,
0: நீ சொல்லு இப்போ என்னென்னு.
1: கதை முத்த, விதை நிறுத்தி பண்ணும்போது ஆரிய அரிசி கஞ்சியோட கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். ரெண்டாவது, நாற்றுக்களுடைய வேர் பகுதியை உயிர் உர கரைசல்ல முக்கி முக்கி எடுத்து 10-15 வச்சிருந்து அப்புறம் பயன்படுத்தலாம்பா.
0: சரிப்பா. அப்போ மூணாவதா?
1: மூணாவதா, நேரடியாக மண்ணிலையும் இடலாம்பா.
0: ஆ, கதை முத்த கரெக்டாக சொன்னப்பா. உயிர் உரங்களை இந்த மாதிரி 3 முறையில் நம்ம பயன்படுத்தி அது நம்ம மணிச்சத்தாக இருக்கட்டும், தழைச்சத்தாக இருக்கட்டும், அப்புறம் சாம்பல் சத்தாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அந்த உயிர் உரங்களை பயன்படுத்தி பயிருடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம்.
1: ஆமாம்.
0: நம்ம மகசூலை அதிகப்படுத்தலாம். நல்ல பூக்கள், தரமான விதைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா.
1: சரி சரி சரி.
0: அதனால இப்போ நீ என்ன பண்ற, மணிச்சத்தை பயன்படுத்தும் போது பாஸ்போ பாக்டீரியாங்கிற வார்த்தைய மறந்துடாதப்பா.
1: சரி சரி சரி. காத்து முத்த, மணிச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உரங்களை பத்தி நல்லா தெளிவா சொன்னப்பா. இந்த பாஸ்போ பாக்டீரியா தவிர வேற எதனா இருக்குதாப்பா?
0: கருத்த முத்த, அசோபாசு அப்புறம் வேர் உட்பூசணம் இந்த மாதிரி மணிச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் இருக்கு.
1: அப்படியா? சொல்லு.
0: ஏப்பா, காலையில இப்பதான் ஜூஸ் குடிச்சிருக்கோம், ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: உச்சத்தை நாளைக்கு பேசுவோம்ப்பா.
1: சரி சரி சரி.

0: கதை முத்த, எனக்கு ஒரு முக்கியமான வேலை டவுன்ல இருக்குப்பா.
1: சரி,
0: நான் காலையிலே கிளம்பி போகணும்.
1: ஓ ஆ சரி சரி.
0: இருந்தாலும் நான் வெளியூர் போயிட்டு வந்து உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்கும் தான்ப்பா.
0: சரிப்பா.
1: கதமுத்த, பிள்ளைக்கு போயிட்டு தண்ணியை மடம் மாறிட்டா வர மாறானு.
0: சரிப்பா சரிப்பா. கதமுத்த, அப்ப நீ கிளம்பு.
1: சரி,
0: நானும் கிளம்புறேன்.
1: சரி கதமுத்த, நான் போயிட்டு வரேன்.
0: ஆ போயிட்டு வா, போயிட்டு வா.
2: நேயர்களே, அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான பாஸ்போ பாக்டீரியா குறித்த காத்துமுத்தோ கருத்துமுத்தவின் உரையாடலை கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை ரஞ்சினி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங், சென்னை அஞ்சல். நேர்களே, இந்த நிகழ்ச்சி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள். இன்று காலை 9 மணிக்கு

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார்.

0: 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 149 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும், அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி

0: இத்திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நிலைத்த வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள். வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். சஸ்டெயினபிள் லிவிங் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸ். சஸ்டெயினபிலிட்டினா என்ன? நிலையான பயன், அதுதான் சஸ்டெயினபிலிட்டியோட அர்த்தம். ஒரு வாழ்க்கை முறை. மாடர்ன் லைஃப் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம பயங்கரமா டெக்னாலஜிக்கு நம்ம டிபெண்ட் பண்றோம். இப்ப எல்லாத்துக்குமே அந்த டெவலப்மெண்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஆனா அது கூட இன்னுமே ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். காத்து மாசுபடுறது, தண்ணி மாசுபடுறது, பிளாஸ்டிக் வேஸ்ட் நிறைய உருவாகிறது, கிளைமேட் சேஞ்ச், இத மாதிரி பல விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம். சஸ்டெயினபிள் லிவிங்னா என்ன? நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்சஸ், இந்த பூமியில இருக்கிற ரிசோர்சஸ வந்து அறிவு பூர்வமா நம்ம யூஸ் பண்ணி என்வாயர்மெண்ட பாதிப்பு இல்லாதபடி பார்த்துக்கிட்டு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு, நெக்ஸ்ட் வரப்போற தலைமுறைக்கு வந்து அவங்களோட தேவைகள் சந்திக்கிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு போறது, நம்ம உலகத்துல நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறம் விட்டுட்டு போறது தான் சஸ்டெயினபிள் லிவிங் சொல்றது அர்த்தம். சோ சப்போஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸ்னா என்ன? சின்ன ஹேபிட் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டம் இருந்தது. நம்ம ஒரு பட்டா கொடுக்கணும்னாலே அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலனா நம்ம வந்து பில்ட் பண்ணவே முடியாது ஹவுஸ். இது நம்ம ரிசர்ச்ல பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இத கோட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடுல இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இத மாதிரி ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்தது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாம அந்த காலத்துல ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு போவோம் தெரியுமா? எங்க போனாலுமே துணிப்பை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம பொருளை வாங்கிட்டு வரலாம். பிளாஸ்டிக் ஸ்டாப் பண்ணலாம் யூஸ் பண்றது. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறது, எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்றது, நம்ம இல்லாத நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்றது. ஏன்னா எல்லா ஆபீஸ்லயுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு வந்து நம்மள பாதிக்காத வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் தான் சஸ்டெயினபிள் லிவிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி லோக்கலா க்ரோ பண்ற ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சப்போஸ் நம்ம வந்து இப்பெல்லாம் நிறைய இ ஆபீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிஜிட்டல் இந்தியா, பேப்பர் பிரிண்ட் பண்ணாதீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம வந்து ஒரு A4 ஷீட் பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா 10 லிட்டர். எப்படின்னா இந்த என்டையர் ப்ரொடக்ஷன் லூப் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த செடி வளர்

0: பண்றதுல இருந்து மேனுஃபேக்சர் ஆகுற வரைக்கும் 10 லிட்டர் யூஸ் ஆகுது. சோ ஒரு சிங்கிள் A4 ஷீட்டுக்கு இவ்வளவு ஆகுதுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவோம் எவ்வளவு நம்ம உலகத்துக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குறோம். இப்ப இருக்க உலக சூழ்நிலையில நிறைய ஃபுட் மைல்ஸ், அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது, ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம லோக்கல் ப்ரொடியூஸ் நம்ம யூஸ் பண்றப்ப இன்னும் சஸ்டைனபிளா இருக்கும். அது மாதிரி நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ் அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு ஆகுது, ஒன்னு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லனா அது வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில்ட்ரன், யூத் எல்லாருமே ஒரு சின்ன என்வாயன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஈகோ கிளப்ஸ், ஏர்லி ஏஜ்ல இருந்தே அவங்களுக்கு எஜுகேஷன் வேணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு வரும், அவங்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்ததுன்னா நம்மளோட பங்கீடு என்ன, நம்மளால எப்படி இதை செய்ய முடியும், ஒரு கிளீன் அப் டிரைவ் எப்படி நம்ம செய்ய முடியும், நம்மளால ஒரு ட்ரீ பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி எப்படி செய்ய முடியும்னு அவங்களுக்கு வந்து அந்த சின்ன ஒரு தாட், சின்னதுல இருந்தே பிளான்ட் பண்றது நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆயிடுது. ப்ரொடெக்டிங் த என்வாயன்மெண்ட் பிகின்ஸ் வித் ஸ்மால் ஆக்ஷன்ஸ், சிறு துளி பெருவெல்லம். எல்லா இண்டிவிஜுவலும் இதை அடாப்ட் பண்ணி இத வந்து நம்ம செயல்படுத்துவோம் ஒரு பெட்டரான வேர்ல்டுக்கு. தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், நிலைத்த வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள். வழங்கியவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். மத்திய உள்துறை அமைச்சகம் திரு அமித்ஷா நிலவழி துறைமுக மேலாண்மை அமைப்பை புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைக்கிறார். தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளின் மூலம் எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் பயணிகளின் நடமாட்டத்தை மேம்படுத்துவதோடு செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரியின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான கருவுற்ற பெண்கள் சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் 10வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நாடு தழுவிய கொண்டாட்டங்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட்டை, ராஜாஜி நகர், லாஸ்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், நாவர்குளம், ஏர்போர்ட், மதிய உணவுக்கூடம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 1வது பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 26 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்திய அணி தனது அடுத்த பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை நாளை எதிர்கொள்கிறது. ஆண்கள் கிரிக்கெட்டில் இலங்கையில் உள்ள ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் இன்று காலை நடைபெறும் முத்தரப்பு ஏ தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி இலங்கை ஏ அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7 மணிக்கு 2 நிமிடம். தொடர்வது

0: நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: வளர் இளம் பருவத்தினர், அதுலேயும் குறிப்பாக மாணவர்கள், அவங்க கிட்ட பெற்றோர் ஆசிரியர் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அவங்களை எப்படி கையாளணும், இது சம்மந்தமாக பல்வேறு விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. பொதுவாக இந்த வளர் இளம் பருவம், அது வந்து அடலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து 10 வயசுலேருந்தே 19 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு குழந்தையாக இருக்குது, ஆனால் ஒரு 10 வயசுக்கு மேலே அந்த வளர் இளம் பருவம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்குது. அது வந்து

0: நேச்சர், அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய மனசில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாற்றம் இருக்குது, இதை வந்து பெற்றோர் ஆசிரியர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த விஷயங்களோடு ஆரம்பிங்க, நான் தொடர்ந்து கேள்வி கேட்குறேன்.
1: இப்போ வளர் இளம் பருவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீடீன் சொல்லுவாங்க. இது வந்து 9 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் இருக்கிற ஒரு பருவமாக இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லலான்னா, முக்கியமாக மாற்ற காலம்னு சொல்லலாம். மாற்ற காலம்ங்கிறது எது எதில் வரும் அப்படின்னு சொன்னால், அவங்க உடல் ரீதியாக வர்ற மாற்றங்கள், மனோ ரீதியாக வர்றது, முக்கியமாக உணர்வு ரீதியாக வர்றது, அதுக்கப்புறம் சமூக உறவு, இதில் எல்லாம் வந்து பல மாற்றங்கள் வர்றதுனால இதை வந்து ஒரு மாற்ற காலம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உடல் ரீதினு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய உயரம் அதிகமாகும், எடை அதிகமாகும், ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே வந்து ஏற்படும். அப்புறம் அதனால் என்னென்னா, சுதந்திரமாக அவங்க வந்து சிந்திக்கிறதுக்கூடிய ஒரு நிலையை வந்து அடைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற கான்செப்டை போய் அவங்க வந்து டச் பண்ணுறாங்க.
0: அதாவது அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, எதிர்பார்க்க எனக்கு மரியாதை கொடுக்கணும்,
1: கண்டிப்பாக
0: என்ன மதிக்கணும், என்ன கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா 10 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாமளாக பேரண்ட்ஸ் செஞ்சிட்டாங்கன்னா, அது எப்படி நீங்களா பண்ணீங்க, என்ன கேட்டுட்டு தானே செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து அந்த நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருது.
1: ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக ஒரு முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எனக்கு வந்து இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு, குரூப்பில் நான் இருக்கிறேனா இல்லையா, அதோடைய அந்த ஃப்ரெண்ட்ஸோட ரெகக்னிஷன் இப்போ ரொம்ப அவங்களுக்கு தேவையாக இருக்கும்.
0: அது எதனால் மேடம் அந்த மாதிரியா? நம்ம வந்து அவங்க குழந்தையாக இருக்கும்போது அது மாதிரி இல்லை, அதே கொஞ்சம் ரொம்பவும் பெரியவங்களாகிட்டாங்கன்னு அது மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அடலசன்ஸு அந்த பீரியடில் மட்டும் அப்பா அம்மாவை விட, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கள்லாம் விட, அந்த ஃப்ரெண்டு தான் முக்கியம், ஃப்ரெண்டு தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏன் வருது?
1: அது இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சுய மதிப்பீடு, சுய மரியாதை, நான் யார் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு தர்ஸ்ட், அதில் வந்து அவங்களுக்கு அது சரியாக தப்பாங்கிறதெல்லாம் தெரியாது, பட் பிரெயின் டெவலப்மெண்ட்ல அந்த ஒரு இது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதோடைய தேடல் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஸ்கூல்ல அதிகமா இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள தான் அவங்களுடைய பவுண்டரிஸ் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
0: ஓகே, ரெண்டாவது சம வயது,
1: சம
0: எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அவங்க ஷேர் பண்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், தாட்ஸே ஒரே மாதிரி இருக்கும்.
1: அதனால அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா போயிருவாங்க. அவங்க தான் நம்மளை கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸோட வந்து ஸ்கூல்லையும்
0: வீட்லையும்
1: பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறத விட என் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்.
0: இன்னொன்று, நண்பர்கள் கூட வந்து நேரத்தை செலவு பண்ணுறதுல கூட அவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு போயிடுற, படிக்கிற வேலையை பாடுறா, வீட்டில் இருடா அப்படின்னா கேட்கறது இல்லை. இந்த எண்ணம்லாம் அந்த நண்பர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணுது இல்லையா? அதையும் அவங்களாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க.
1: அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உணர்வு மயம் அதிகமாக வந்து நல்லா இதாக இருக்கும் சார். ஆனால் வந்து செல்ஃபாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ, அந்த மற்றவங்க சொல்கிற பேரண்ட்ஸ் இது விஷயமா கிரிட்டிசைஸ் பண்ணும்போதோ, டீச்சர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணும்போதோ அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்காது. ஸோ அதை பற்றி அதிகமாக அவங்க வந்து புரிஞ்சு அந்த நட்பு வட்டாரத்தை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவு பக்குவம் இருக்காது. அதில் நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நல்ல ஃப்ரெண்டு நமக்கு எப்படி இருப்பான், கெட்ட ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக யோசிக்க தெரியாது. அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்டும் டீச்சர்ஸும் சேர்ந்து கைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்.
0: 10 பருவ வயசு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல்லையும் சரி, இல்லை வந்து வீட்லேயும் சரி, பெற்றோர் கண்டிக்கிறதையோ இல்லை வந்து டீச்சர்ஸ் கண்டிக்கிறதையோ அவங்க விரும்புறதில்ல. நம்ம ஏதாவது அதை மீறி ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வர்ற கோபம் இருக்குது, பெரும் கோபமாக இருக்குது, இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகுது, முரட்டுத்தனமாக கூட நடந்துக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படுது. எப்படி சமாளிக்கிறது?
1: இது வந்து அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், மூளை வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அந்த கோபம்ங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா, உணர்ச்சி மயம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நிதானமாக யோசிக்கிற அந்த பக்குவம் இல்லாததுனால அவங்களுக்கு என்னென்னா கோபம் அதிகமாக வரும், கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து அந்த கோபம் வந்து சரியானது தவறானதுன்னு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ என்ன மாதிரி இது பண்ணலாம்னா, அந்த கோபத்தை வந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிடலாம். உனக்கு எப்படி, உனக்கு ரொம்ப கவலையினால இந்த கோபம் வருதா, இன்சல்ட் பண்ணுறதுனால கோபம் வருதா, பயத்தினால வருதா, இது எல்லாமே அவங்கள்ட்ட வந்து கேட்டு கொஞ்சம் நிதானிச்சு இந்த மாதிரி வரும்போது எப்படி பண்ண பாரு, இப்போ அம்மாவோ அப்பாவோ நான் எப்படி இந்த மாதிரி எனக்கும் கோபம் வருது பற்றியா, நான் எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுறேன்னு ஒரு ரோல் பிளே மாதிரி அவங்களுக்கு பண்ணி காமிக்கலாம். கோபத்தை முடிஞ்ச அளவு நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு
2: திங்க் பண்ணுறதுக்கு நீ பழகிக்கோ அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். கோபம்

0: கோபம்ங்கிறது காமனான ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கும் புரியணும், பேரண்ட் டீச்சர்ஸ்க்கும் புரியணும். அதை எப்படி கையாள்றதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
1: இப்போ இன்னொன்று, இந்த பதின் பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் அதில் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அதனால் வந்து ஸ்கூல்லலாம் பல பிரச்சனைகள், ஒரு கேங்கு ஃபார்ம் ஆகுது, அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் இதனால் வந்து பிரச்சனை வந்து பிரின்ஸ்பாலுக்கு போகுது, கூப்பிட்டு விசாரிக்கிறது, பேரண்ட்ஸை கூப்பிட்றாங்க, பேரண்ட்ஸ் வந்து ஐயோ என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, இந்த மாதிரி எனக்கு அவமானமாக இருக்கே, இப்படிலாம் போகுது. அவனை கண்டிக்கவும் முடியல, கண்டித்தா அவன் வேறு மாதிரி இப்போ பண்ணிடுறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலேயே அவனுக்கு எப்படி புரிய வச்சு அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு, அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்னெல்லாம் செய்யலாம்.
0: அட்ராக்ஷன் வர்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்னு அவங்களுக்கு புரிய வரணும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் வர்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம்.
1: அப்படி வர்றது தான் அவன் வந்து நார்மல்
0: நினைக்க கூடாது. அவன் ஸ்பெஷல் நினைக்கிறதுனாலதான் அவன் வந்து அதை வந்து ஒரு பெரிய அவங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு நண்பர்களுக்கு மத்தியில அதுக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரி அவங்க இது பண்ணலாம். இல்லடா, இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம், அது கேர்ளா இருந்தாலும் பாயா இருந்தாலும் இது சாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டோம்னாலே அவங்களுக்கு அந்த இது வந்து இதாயிடும். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு போற ஒரு விஷயம், இதுக்காக நீ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து உன்னுடைய ஸ்கூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டயத்தை நீ வந்து கெட்ட பேர் வாங்கிக்காம கேஷுவலாக எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு போ அப்படிங்கிறத வந்து சொல்லணும். சொன்னோம்னாலே அவங்களுக்கு ஓரளவு புரியும். பாரு, நிறைய பேர் உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அம்மா படிக்கும்போது அப்பா படிக்கும்போது எல்லாமே கூட இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி சொல்லி கொண்டு வந்துட்டோம்னா ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை போல இருக்குது, எல்லாருக்கும் வர சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சு. இன்னும் அதுக்குரிய பக்குவம்லாம் உனக்கு வரலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அப்புறமா பேசலாம் இதை பற்றிலாம் நிறையா அப்படிங்கிறது, அதை வந்து ஒரு கண்ட்ரோலாக இந்த வயசுலேயே உனக்கு இது தேவையா அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்களுடைய படிப்போடு அதை கம்பேர் பண்ணி, இந்த வயசுலேயே உனக்கு வந்து படிக்க தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் வந்து உனக்கு டைம் இருக்கா, இதுக்கெல்லாம் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா, இதை பற்றி உன் ஃப்ரெண்டை பற்றியே பேசுகிற, அவங்கக்கிட்ட இப்போ பழகிறது தான் உனக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு அவங்கள குறைத்து பேசாமல்
1: டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது.
0: டிஸ்கரேஜ் பண்ணாமல் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் லெவலை வந்து ஹர்ட் பண்ணாமல் இது இயல்பானதுங்கிறத புரிய வச்சிட்டோம்னாலே கொஞ்சத்தில் அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ சில குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறவங்களா இருக்காங்க, ஆனால் இந்த பதின் பருவம் வரும்போது திடீர்னு பார்த்தா படிப்புல நாட்டம் கம்மியாகுது. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இவங்கள்ட்டெல்லாம் க்ளோஸாக இல்லாமல் ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறது, அதே அவன் ஃப்ரெண்டு வந்தானா மட்டும் அப்போ அவன் சிரிக்கிற சிரிப்பு அப்போ அவன் பழகிறத பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக இருப்பான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை வீட்டில் தான் இருக்கிறான்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி பசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும், ஏன்னா படிப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் நினைக்கிறோம், அவன் கான்சன்ட்ரேஷன் அதில் மாறுது அப்படின்னா நம்ம எப்படி அவனை வழி நடத்துறது?
0: அவங்க பவுண்டரிக்குள்ளே தான் சார் போகணும், அவங்க யார் கூட பழகுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். படிப்புங்கிற விஷயம் வரும்போது அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து முக்கியங்கிறத சொல்லலாம், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் உனக்கு வந்து இவ்வளோ டேலண்ட் இருந்தது, லாஸ்ட் டைம் சின்ன அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற விஷயமா எடுத்துட்டு லாஸ்ட் டைம் கம்மியாக எடுத்த, இந்த தடவை இவ்வளோ மார்க் அதிகமாக எடுத்திருக்கிறியே, உனக்கு இந்த விஷயத்தில் டேலண்ட் இருக்குது அவங்க, அப்போ அந்த டேலண்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்னா அவனுக்கு உண்மையாக எதில் டேலண்ட் இருக்குங்கிறத அந்த பேரண்டோ டீச்சரோ தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அவங்க பண்ணுற தப்பை அதிகமாக ஹைலைட் பண்ணாமல் தப்பு மூலம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். அடுத்தது இது ஒரு இந்த மாதிரி கற்றுக்கிறதுங்கிறது ஸ்லிப் ஆகிறது இல்லை மார்க் குறையிறது இதெல்லாம் வந்து க்ரோத் மைண்ட் செட்டோட ஒரு இது. ரெண்டாவது அவங்களுடைய லிசனிங் அந்த லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். சில பேருக்கு வந்து லேர்னிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா புக்கில் படிப்பாங்க அப்புறம் மனப்பாடம் பண்ணுவாங்க எழுதுவாங்க அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து க்ரியேட்டிவாக அது சம்மந்தமாக ஏதாவது திங்க் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு வீடியோவாக பார்த்தா சில விஷயங்கள் நல்லா வந்து புரியும். சில பேருக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் அந்த ஸ்கில்லில் இந்த டைப் ஆஃப் ஸ்கில்லில் அவனுக்கு எது வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி படிக்க வைக்கலாம். இன்னைக்கு நீ இந்த டாபிக் நீ எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குற, இன்னைக்கு இது புது டாபிக், இதை படிச்சுக்கேன் படிச்சுட்டு உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடு, இல்லை எனக்கு அப்பா கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. ஸோ அந்த சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த சுயமரியாதைங்கிற அந்த கான்செப்ட் டச் ஆகும், அவங்களுடைய டேலண்ட்டை நம்ம மதிக்கிறோம்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ சின்ன சின்ன மோட்டிவேஷன் ப்ளஸ் அப்ரிசியேஷன் அதுகளை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் படிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் அதை மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்களே, அந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே வந்து என்னடா மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தூக்கி அடிக்கிறது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், எங்கள் அப்பா என்ன என்ன இப்படியா படிக்க வச்சாரு, அவர் என்னை சும்மா விட்டுட்டார், நானாக படித்தேன், நானாக வளர்ந்தேன், நானாக இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கேன், உன்னை நான் அப்படியா வச்சுருக்கிறேன், உன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ வச்சுருக்கிறேன்.

0: வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நீ ஏன்டா ஒழுங்காக படித்தானடானா அப்படி அவனை ஒரு முட்டாள் மாதிரி இவர் நடத்தும் போது அது நெகட்டிவாக போயிடுது.
1: அது நெகட்டிவாக தான் போகும், அது பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அந்த குழந்தைங்க பவுண்டரிக்குள்ளே போகிறதுங்கிற கான்செப்டே அதில் தான் வரும். அவங்களுக்கு பிடிச்சது அவங்க அனுபவத்தை சொல்லலாம், அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட, பட் அது வந்து ரிப்பீட்டடாக வரும்போது அவங்களுக்கு போர் அடிச்சிடும், கேட்க மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. அப்பா இந்த மாதிரி படித்தேன், நீ எப்படி படிக்கிறப்பா, உன்னுடைய அனுபவத்தை சொல்ல, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், நீ ஒன்று இதை சொல்லு, உனக்கு அப்பா கிட்ட என்ன பிடிக்கும், இது மாதிரி கொஞ்சம் இவங்க பேசுறதுக்கு முன்னாடி பேரண்ட்டும் கொஞ்சம் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசினாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து அப்பா நம்மளை புரிஞ்சுதான் இருக்கிறாரு, நமக்கு ஒரு விஷயத்துல வந்து இந்த பாடம் எனக்கு புரியல, என்னால படிக்க முடியல, இதனாலதாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறப்பயே அவன் கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா

குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆம் ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 ஆக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான

0: அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும், பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்வி செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14

0: தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பகாலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவுகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரெக்னன்சில என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணணும்ன்றத பத்தி பாக்கலாம். சோ யூஷுவலா மொத 3 மாசத்துல வாமிட்டிங் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும், ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும், ஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். யூஷுவலா 3வது ட்ரைமஸ்டர்ல இருந்து பேபியோட வெயிட் கெயின் ஆஃப் வந்து பேபிக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சோ அப்ப வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் 60% இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்ல நிறைய இருக்கணும். ப்ரோட்டீன் எவ்வளவு இருக்கணும்னா 1 to 1.5 gram per kg இருக்க மாதிரி இருக்கணும். சோ புரோட்டீன் ரிச் ஃபுட் என்னென்ன இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எக் இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். சோ எக்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். பனீர், டோஃபு, அந்த மாதிரி மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி பனீர், டோஃபு மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பல்சஸ். பல்சஸ் எல்லாத்துலயுமே ஃபுட் புரோட்டீன்ஸ் ரொம்ப ரிச்சா இருக்கு. சோ அதனால எல்லா சுண்டல் வெரைட்டிஸும், சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, அப்புறம் வந்துட்டு கடலை பருப்பு, முளைக்கட்டின பாசி பயிறு, அந்த மாதிரி எல்லா பல்சஸ் வெரைட்டி எல்லாமே, தால் வெரைட்டி எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு பவுல் எடுத்துக்கணும். அப்புறம் அயன் ரிச் ஃபுட். ஏன்னா அயன் வந்து பிரெக்னன்சில எப்பயுமே அயன் இஸ் எ டிமாண்ட் ஸ்டேட். சோ அதனால நம்மளோட பாப்புலேஷன்ல 60% வந்து அனிமிக்கா தான் இருப்பாங்க டு ஸ்டார்ட் வித். சோ அதனால அவங்களுக்கு அடுக்குவட் அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஒன்னு நம்ம டேப்லெட்டா கொடுப்போம், இன்னொன்னு ஃபுட்லயும் அயன் ரிச் ஃபுட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். சோ அதனால முருங்கைக்கீரை இல்ல எல்லா கீரை வகைகள், அத்திப்பழம், அப்புறம் பேரிச்சம்பழம், நான்வெஜ் எடுக்கிறவங்கன்னா ஈரல், அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் பிளஸ் ப்ரோட்டீன்ஸ். அப்புறம் ஹை ஃபைபர் டயட். ஏன்னா எப்படி மொத 3 மாசத்துல மலச்சிக்கல் வருமோ அதே மாதிரி லாஸ்ட் 3 மாசத்துலயும் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால ஃபைபர் ரிச்சா சாப்பிடணும். 3 to 4 liters ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இது மாதிரி ஜெனரல் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ இதே இது உமனுக்கு வேற ஏதாவது மதருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் லைக் டயபெட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி ஃபுட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்க சொல்லி கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயும் தேர்ட் ட்ரைமஸ்டர்லயும் அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கும் அவங்களால நிறைய சாப்பிட முடியாது அதனால ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ் கொஞ்சம் சாப்பாடு அட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கேப்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸசைஸ். சோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். இன்னொன்னு அடுத்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் மதர்ஸ் வந்து செக் பண்ணணும்னு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் டெலிவரி, இப்போ பேபிக்கும் ஃபீட் பண்ணணும்ன்றது வந்து ரொம்ப இருப்பாங்க. தேர் வில் பி எ லாட் ஆஃப் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரெயின் ஆன் த மதர். சோ அதனால அவங்களுக்கு ஃபேமிலியா மாரல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் எல்லாம் கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்புறம் லாக்டேஷன்.

0: மதருக்கு வந்து யூஸ்வலா நார்மல் டெலிவரியில பிறந்தா இம்மிடியட்லி ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு ஃபீடிங் கொடுப்போம். சிசரின் செக்ஷன் தான் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபீடிங் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்பவும் அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும், அடிக்கடி வாய்டு பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், தே ஆர் ப்ரோன் ஃபார் த்ரோம்போஎம்போலிசம். த்ரோம்போஎம்போலிசம்னா யூஸ்வலா போஸ்ட் டெலிவரி சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால அவங்களுக்கு ரத்தம் உறையிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த ரத்தம் உறையிறத கம்மி பண்ணணும்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துட்டு அவங்க வாக் பண்ணணும். சில மதர்ஸ் வந்து பெயின்னால வாக் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அதனால அவங்கள நடக்க சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வூண்டு கேர். வூண்டு கேர் வந்து அவங்க நார்மல் டெலிவரியான எபிசியோட்டமி வூண்டு கேர் முக்கியம். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் 6 weeks ஆஃப் போஸ்ட் டெலிவரி டைமை தான் நம்ம பியூர் பெரியம்னு சொல்லுவோம். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவுகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31 அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றைய துவக்கம் தாளத்துடன். வயசு பத்தின கவலை இல்ல, நாளைய பத்தின கவலையும் இல்ல. ஓடிக்கிட்டு இருக்க லைஃப்ல ஒரு ஜாலியான ஸ்டாப் தான் நம்ம நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே. வாழ்க்கை வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி. சில பாடல்கள் ஸ்லோவா இருக்கும், சில பாடல்கள் ஃபாஸ்டா இருக்கும், ஆனா ஒவ்வொன்றும் ஒரு ரிதம் தாங்க. இன்னைக்கு எல்லா டைப்லயும் நம்ம வந்து சாங்ஸ் வந்து கேட்க போறோம். இந்த சாங்ஸ் பிளே பண்ண போறதுன்னா ஆர்ஜே காயத்ரி. இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா என்ன க்வெஸ்சன் அப்படிங்கறத சொல்றேன்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து தானே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதோ உங்களுக்காக, இந்தியாவின் 100வது ராம்சார் தளம் எது? அதாவது இந்தியாவின் 100வது ராம்சார் தளம் எது? இதுதாங்க இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுமே அப்படின்னு வந்து நீங்க யோசிச்சீங்கன்னா உடனே வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட முடிவுல தான் நான் சொல்ல போறேன். மறுபடியும் ஃபேஸ்புக் க்வெஸ்சன் சொல்றேன், இந்தியாவின் 100வது ராம்சார் தளம் எது? நிகழ்ச்சியோட தொடக்கமா பாடல் வருது, கேட்கலாம்.

7:38. எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம அடுத்ததா வந்து வேலை வாய்ப்பு செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்திய ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணியாற்ற வாய்ப்பு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி வந்து குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் +2 இயற்பியல் வேதியியல் கணிதம் பாடங்களை முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்ச்சி முறை வந்து JEE மதிப்பெண் நேர்முக தேர்வு. இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த போஸ்டுக்கு வந்து ஆள் வந்து எடுக்கிறாங்களாம். படிப்பு பணி 4 பயிற்சியின் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்புடன் வந்து லெப்டினன்ட் பணியும் வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன் விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 12. மேலும் விவரங்களுக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி NIC.in என்ற இணையதளத்தில் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஜாயின் இந்தியன் ஆர்மி NIC.in என்ற இணையதளத்தில் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம்.

0: அடுத்ததா வந்து தேசிய அலுமினிய நிறுவனத்துல டெக்னீஷியன் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. ஆபரேட்டர், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னீஷியன், ஃபிட்டர் டெக்னீஷியன் அந்த பிரிவில் நிறைய போஸ்ட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைனிங், ஃபோர்மேன் உட்பட மொத்தம் 268 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமா பிஎஸ்சி. இதற்கான வயது வரம்பு வந்து 18 to 40 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. இந்துக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா June 10th, அதாவது நாளைக்கு தான் இந்த தேசிய அலுமினிய நிறுவனத்தில் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். இதற்கான இணையதளம் வந்து mudra.nalcoindia.co.in என்ற இணையதளத்தில் நீங்க செக் பண்ணிக்கலாம். இணையதள முகவரியை மறுபடியும் சொல்ற mudira.nalcoindia.co.in என்ற இணையதளத்தில் நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில எஃபி கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் 100வது ராம்சார் தளம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஃபேஸ்புக்ல வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்லயே உங்களுக்கும் எனக்கும் வந்து ஆன்சர் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களையோட போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:45. நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா வந்து நடப்பு நிகழ்வுகள் ஒரு சில துளிகள் வந்து தெரிந்து கொள்ளலாம். மேக்னஸ் கார்சன், குகேஷ் அலி ரேசா மற்றும் வின்சன் உள்ளிட்ட முன்னணி வீரர்களை வீழ்த்தி 18 புகழ்பெற்ற 2026 நார்வே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை வந்து பிரக்ஞானந்தா வந்து பெற்றிருக்காரு. அப்புறமா வந்து ரயில்வே இருப்பு பாதை கடக்கும் இடங்கள்ல பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் June 5 சர்வதேச இருப்பு பாதை கடக்கும் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது June 5 அன்று சர்வதேச இருப்பு பாதை கடக்கும் விழிப்புணர்வு தினம். அடுத்ததா வந்து நிலையான மீன்வள மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் கடல் வளங்களை பாதுகாக்கவும் சட்டவிரோதமான பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடித்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 5 அனுசரிக்கப்படுகிறது. நேர்களே, இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் 100th ராம்சார் தளம் எது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்க மக்களோட போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 7:52. 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த கேள்விக்கான வந்து விடையை வந்து சொல்லிட்டு அதுக்கான சின்னதா ஒரு குட்டி ஒரு தகவலை மட்டும் சொல்லிட்டு நம்ம யார் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுக்கு வந்து போயிடலாம். இந்தியாவின் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கும் முயற்சியில சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில இந்த 100வது ராம்சார் தலம் வந்து எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயத்தில் வந்து இந்த ராம்சார் தலம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து சுர்ஹா தால் மற்றும் சுர்ஹா ஏரி அப்படின்னும் அழைக்கப்படுது. இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பறவைகளின் பல்லுயிர் பெருக்கத்தின் உகந்த சூழல் கொண்டிருக்கிறதால, அது மட்டும் இல்லாம ஏராளமான புலம்பெயர் மற்றும் உள்நாட்டு பறவைகளை வந்து இந்த ராம்சார் தலம் வந்து ஈர்க்கிறது அப்படிங்கறதுக்காக இது வந்து 100வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நேர்களே, இப்ப வந்து கரெக்டா யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரபு வீரா ராஜபாளையம்லிருந்து, அன்புராணி சென்னையிலிருந்து, புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், பெரியவளையம்லிருந்து ரவிச்சந்திரன் சாந்தி, ஹரிஹரன் அவங்களுடைய ஊர் பேர் வந்து அவங்க போடல, புதுவை கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், வேலுமணி தனலட்சுமி பெங்களூர்லிருந்து, அரியலூர்லிருந்து வீரதுரை, பாபு முள்ளக்காடிலிருந்து, செஞ்சியிலிருந்து கலைவாணி கணிஷ்மா, வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், பொன்னியம்மன்மேடிலிருந்து வண்ணை கணேசன், சுகன்யா பாரத், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்லிருந்து, பூலுவப்பாளையம்லிருந்து ஆனந்த முருகன், அன்பு கெடார்லிருந்து, சென்னையிலிருந்து அந்தோணிராஜ், காரைக்கால்லிருந்து சேப்பு விஜயராகவன், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், கொடிக்கால்பாளையம்

இருந்து ஷாகுல் அமித் ராஜா, மகேந்திரன் மனோ, சோபனா திகிழினியன், திகிழிசை சுரேந்திரன், காயத்ரி நெல்லிக்குப்பம்ல இருந்து இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்ல வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை எந்த ஆர்ஜே எந்த ஊர்ல வந்து என்ன தகவல் எல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நேர்களை நீங்களும் ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு எந்த பிளேஸ்ல ஆர்ஜே இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நிலவழித் துறைமுக மேலாண்மை அமைப்பை புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைக்கிறார். தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளின் மூலம் எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் பயணிகளின் நடமாட்டத்தை மேம்படுத்துவதோடு செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் இரும்பு எஃகு ஆலையில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 நிவாரணமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய அமைச்சர்களாக திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து மற்றும் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோரை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசிதழ் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தென் பகுதியில் உள்ள மிண்டானோ தீவில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் 35 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், மேலும் 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை தொண்டமா நத்தம், ராமநாதபுரம், பத்துக்கண்ணு, அம்மனங்குப்பம், கூடப்பாக்கம், சேந்தநத்தம், அரசூர், சுல்தான்பேட், பிள்ளையார் குப்பம், கூனிமுடக்கு, செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மகளிர் 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதலாவது பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 26 வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்திய அணி தனது அடுத்த பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை நாளை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் கரெக்டா 8:39 நொடிகள் ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா இருக்கேன், அந்த பக்கம் ஆர்ஜே ஜோ இருக்காங்க. பட் எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறது எனக்குமே தெரியாது. எந்த ஊர்ல இருக்காங்க, அந்த ஊர் சம்பந்தமான என்னென்ன விஷயங்களை சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து

0: நம்ம ஆர்ஜே ஜோ எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஜோ.
1: ஹாய், FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு அன்பான காலை வணக்கம். எல்லாரும் காலைய சும்மா ஃப்ரெஷ்ஷா டேவ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு சூப்பரான ஃபேமஸான ஸ்பாட்ல நின்னுட்டு இருக்கோம். என்ன ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, களி தீர்த்தால் குப்பம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். மக்கள் எல்லாரும் அந்த காலை வேலையில பரபரப்பா அவங்களோட ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க வேலைக்கு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஏரியா வந்து ரொம்ப பீக்ல வேற இருக்கு, மக்கள் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. நமக்கு சூரியன் வந்து காலையிலே வந்து எல்லாரையும் எழுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெளிச்சம் காலையிலே இருக்கு. ஸோ இதனால இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஊரை பத்தி என்ன சொல்றாங்க, இந்த ஊர்ல என்னென்னலாம் ஸ்பெஷல், எதெல்லாம் பத்தி பேசுறாங்க அப்படின்றத நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்மா.
2: வணக்கம்மா.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேம்மா.
1: ஓகே மேம், நீங்க என்ன பண்றீங்கம்மா?
2: நான் ஹவுஸ்
1: ஒய்ஃபா இருக்கீங்கம்மா. ஓகேம்மா, இது நீங்க இந்த ஊருக்கு வந்து மேரேஜ் ஆகி வந்திருக்கீங்களா மேம், இல்ல இதுவே உங்களோட சொந்த ஊராமா?
2: மேரேஜ் ஆகி வந்திருக்கேன்.
1: மேரேஜ் ஆகி வந்திருக்கீங்க. ஓகேமா, அப்பனா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஊரோட அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த ஊரு ஒண்ணு இந்த ஊரு ஒண்ணு அப்படின்ற மாதிரி. இப்ப ரெண்டு ஊர்ல உங்களுக்கு எதுமா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு?
2: ரெண்டு ஊர்ல இந்த ஊர் நான் வாழ வந்த ஊரு தான் ரொம்ப பிடிச்சிருக்குதுமா.
1: ஏம்மா, ரீசன் ஏதாவது இருக்கா?
2: ரீசன் இருக்குது, பக்கத்துல இப்படி போனாக்க பீச்சுக்கு போகலாம், பாண்டி பீச்சுக்கு போகலாம், இந்த பக்கம் போனா விழுப்புரம் போகலாம். அப்ப வந்து ஆஸ்திரி இங்க ரொம்ப பக்கமா இருக்குது, எங்களுக்கு வசதியா இருக்குது, ஆஸ்திரிக்கு தான் போகணும்னாக்கா.
1: ஓகே ஓகே, அப்பனா உங்களுக்கு வந்து இங்க இருந்தமா, இப்படி போனா பீச்சுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு என்டர்டைன்மெண்ட், சோ இப்படி போனா விழுப்புரம், சோ நமக்கு மேனேஜரியா என்ன தேவை, ஹாஸ்பிட்டல் தேவைன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகேமா, சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்மா?
2: எனக்கு மூணு பிள்ளை.
1: என்னமா பண்றாங்க அவங்க?
2: பெரிய பொண்ணு வந்து பெங்களூர்ல வேலை பாக்குறாங்க, இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. பையன் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கிறான். சின்ன பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், அது டெய்லரிங் பண்ணுங்க.
1: ஓகேம்மா ஓகேம்மா, அப்புறம் மூணு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேம்மா ஓகே, அப்புறம் அவங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவங்களேம்மா? அப்புறம் உங்க பிள்ளைகளை நினைச்சு எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்கம்மா நீங்க?
2: எங்கள் மூணு பிள்ளைங்க நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன், ஏன்னா படிக்க வச்சுட்டோம், அவங்க ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க. பையனும் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கான், சொந்தமா ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்கோம், அவன் ஓட்டிட்டு இருக்கா. அதுல பாப்பாவும் டெய்லரிங் முடிச்சுட்டு அதுவும் ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர்மா, அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா, யாருக்கா இருந்தா தான் பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது சந்தோஷம் இருக்குன்னு தானே. ஓகேமா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படிமா பேசுறதுக்கு பழகிறதுக்கு எல்லாம், ஏன்னா நீங்க அங்க இருந்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா, இங்க இருக்கிறவங்க பேசுறதுக்கு எப்படி இருக்காங்க? இப்ப நம்ம ஒரு ஃபுட் எல்லாம் சமைச்ச பக்கத்துல எல்லாம் ஷேர் பண்ணிக்கோ இல்லையா, சோ அந்த மாதிரி எல்லாம் உண்டாமா?
2: ஆ இருக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, நாங்களும் ஷேர் பண்ணிக்குவோம், அவங்களும் ஃபுட் எல்லாம் பண்ணாங்க கொடுப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க சொல்லுவாங்க.
1: இந்த ஊர் மக்கள் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஓகேமா, என்னமா நீங்க நல்லா சமைப்பீங்க?
2: நான் எல்லாமே கொஞ்சம் சிக்கனு மட்டனு எல்லாமே நல்லா சமைப்பேன்.
1: ஓகேமா, சமைச்சு இப்ப நீங்க வீட்டுல ஃபேமிலியில பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்கல்லம்மா, என்ன சொல்லுவாங்கம்மா உங்க ஃபுட்ட, எல்லாரும் பாராட்டுவாங்களா?
2: ஆ பாராட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இப்ப நீங்க செய்யறதுல உங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லம்மா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் அப்படின்ட்டு, அப்படின்னு ஏதாவது ஒரு ரெசிபி இருக்காமா?
2: அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை, நாங்களே கத்துக்கிட்டது தான், அவங்க சொல்லி கொடுக்க, அவங்க எல்லாம் அந்த காலத்து ஆளு, அதனால அவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது, நாங்களே கத்துக்கிட்டு செய்யறது தான்.
1: ஓ, அப்படி இந்த இது எல்லாமே நீங்களே கத்துக்கிட்டு உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்?
2: ஆமா, எனக்கே இன்ட்ரெஸ்ட்.
1: ஓகேமா, இப்ப நீங்க ஸ்வீட் எல்லாம் செய்வீங்க இல்லையா, அதுல உங்களுக்கு எதுமா ரொம்ப வீட்டுல வந்து ஹிட் ஆனது?
2: ரொம்ப ஹிட் ஆனது லட்டு செய்வேன், லட்டு செஞ்சப்ப அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும்.
1: ஓகேமா ஓகேமா, உங்களுக்கு வந்து சமையல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. ஓகே.

0: எஃப்எம்லாம் கேட்டிருக்கீங்களா மேம்?
1: கேட்டிருக்கேம்மா, எஃப்எம்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: எப்படிமா இருக்கு கேட்கறதுக்கு?
1: கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்பாங்க, அது போடுவாங்க, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்திருக்காங்கன்னும் போது எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும், அவங்க சமையல் எல்லாம் எப்படி சமைப்பாங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாம் பத்தி பேசும்போது சூப்பரா பேசியிருந்தாங்க. சோ தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவால் 102.8 என்று உங்கள் பணத்தோடு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 8:38, 18 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ பாத்தீங்கன்னா எங்க இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய களி தீர்த்தால் குப்பம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே ஜோ அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க, அந்த ஊர் பத்தி இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
5: ஆமா, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் களித்தீர்த்தால் குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேம். உங்க நேம் என்ன
6: மேம்?
5: உங்க நேம் ஷாலினி. ஓகே மேம், என்ன பண்றீங்க மேம்?
6: நான் லெக்சரரா இருக்கேன் மேம்.
5: சூப்பர், லெக்சரரா இருக்கீங்க. ஓ, அப்படியே இப்ப லெக்சரர் நாங்க புடிச்சு பேசிட்டு இருக்கோம். கரெக்டா மேம்? ஓகே ஓகே மேம், என்ன சப்ஜெக்ட் மேம்? என்ன நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஃபேவரட் லெக்சரர் யாராவது இருப்பாங்கல்ல மேம், அவங்க யாரு மேம், அவங்க பத்தி சொல்லுங்களேன்.
6: எனக்கு எங்க ஹெச்ஓடி பிடிக்கும், ஆனா அவங்கதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்புறம் இங்கிலீஷ் சார் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பட் எனக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கவங்க எல்லாம் பிடிக்கும், ஏன்னா அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. சோ அதனால அவங்க வந்தாவே ஜாலியா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கும்.
5: இருக்கீங்க
6: எப்படி
5: இருக்கு மேம் பாக்குறதுக்கு? ஏன்னா நீங்க நேட்டிவ் ஊரு, இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: இருக்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, சோ இந்த ஊர் எப்படி அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: ஓகே, நான் இங்கதான் பிறந்து வந்ததுனால எனக்கு இந்த ரூம் இந்த ஊரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க இருக்கிற பக்கத்துல நிறைய வசதியெல்லாம் இப்ப ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரிலாம் இல்ல, பைபாஸ் வந்துருச்சு. ஸோ காலேஜ் போயிட்டு வரதெல்லாம் ஈஸியா இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு வசதியா இருக்கிறதுனால நான் எந்த வேற எந்த ஊருக்கும் போறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு எங்க ஊரும் ரொம்ப பிடிக்கும்.
0: பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயே இருக்கிறதுனால எங்க ஊரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே மேம், இப்போ வந்து நீங்க ஃபேமிலியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருக்கணும்னா இப்ப பாண்டிக்கெல்லாம் போவீங்களா மேம்?
1: நாங்க வந்து வீக்கெண்ட் ஆனா பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிடும், ஜாலியா இருந்துட்டு.
0: ஓகே மேம், ஓகே மேம். அப்புறம் உங்க ஊர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சோ எஃப்எம் கேட்டிருக்கீங்களா மேம்? எங்க எஃப்எம்
1: எல்லாம் நிறைய எஃப்எம் கேட்கறது, ஏன்னா அது ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கும். சோ இப்ப வந்து ஓகே நான் கேட்பேன், ஆகாஷ்வாணி கேட்பேன்.
0: ஓகே ஓகே சார், தொடர்ந்து நிறைய கேளுங்க மேம், நாங்க வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்.
1: ஓகே மேம், தேங்க்ஸ்.
0: ஜாலியா பேசல நீங்க ரெண்டும் கலந்தது தானே. இந்த ஊர்ல ஃபெஸ்டிவல்லாம் எப்படி மேம் நடக்கும், அந்த ஃபெஸ்டிவல்ல கேம் அந்த மாதிரிலாம்?
1: ஃபெஸ்டிவல்லாம் பழைய காலத்து அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி எல்லாமே நல்லா நடக்கும். கேம்ஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கும் மேம்.
0: நீங்களும் இந்த கேம்ஸ்ல விளையாடிலாம் இருக்கீங்களா மேம், இல்ல ஒரு ஆடியன்ஸ் மட்டும்தானா மேம்?
1: இந்த கேம்ஸ்ல சின்ன பிள்ளைங்கள சின்ன வயசுல இருக்கும்போது கலந்துட்டு இருக்கிறேன், இப்போ இல்ல மேம், இப்போ வந்து ஜஸ்ட் ஆடியன்ஸ்.
0: அவங்களுக்கு வந்து டைம் ஆயிருச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த ஊரை பத்தி அவங்க வந்து சூப்பரா சொன்னாங்க எல்லாம், அவங்க வந்து நேட்டிவ் ஊர் வேற. சோ தொடர்ந்து எங்க எஃப்எம் கேட்டுட்டு இருங்க. சோ இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவை 102.8 இது நம்ம புதுவை டைம். கரெக்டா 8:43, 15 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கக்கூடிய களி தீர்த்தால் குப்பம் இந்த ஏரியால இருந்துதான் நம்ம ஆர்ஜே ஜோ வந்து நம்ம புதுவை ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
3: ஆமாங்க, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் களி தீர்த்தால் குப்பம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நின்று பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசிடலாம். அவங்க என்னென்னலாம் ஷேர் பண்றாங்க, இந்த ஊரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுடலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்,
3: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், உங்க நேம் என்ன சார்?
4: நேம் ஜான்.
3: ஓகே சார், என்ன பண்றீங்க சார்?
4: கேப் கொட்டுறேன். அவருக்கு
3: ஓகே சார். ஓகே சார், அப்பனா நீங்க வந்து அதுல எஃப்எம் எல்லாம் கேப்பீங்களா சார்? இல்ல
4: எஃப்எம் எல்லாமே நார்மலா, எனக்கு சாங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், அதனால எப்படி இருந்தாலும் கேட்டுரும் ஏதோ வச்சாரு.
3: பாத்தீங்களா, அவங்க வந்து கேப் ஓட்டுறாங்க, சொந்தமா வச்சுட்டு இருக்காங்க, ஓட்டுறாங்கன்னும் போது அவங்க அதுல சாங்ஸ் எல்லாம் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இது வந்து உங்களோட சொந்த ஊரா சார்?
4: ஆமா, இதுதான் இங்கதான்.
3: ஓகே சார், இப்ப இந்த ஊர்ல உங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் இருக்கா சார்? இப்ப 96 எல்லாம் இருந்தாங்களா, நிறைய இந்த வண்டி எல்லாம் ஓட்டுறது, இந்த டயர் ஓட்டுறது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி உங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் இந்த ஊர்ல என்னென்ன சார் இருக்கு?
4: எல்லாமே ஓட்டிருக்கோம், பணம் கையில ஓட்டிருக்கோம், வண்டி அந்த மாதிரி அப்படி வண்டி ஓட்டுதான் இப்ப வரையும் கார் ஓட்டிட்டு இருக்கோம், எல்லாத்துலயும் ஓட்டிருக்கோம்.
3: ஓகே ஓகே சார், பாத்தீங்களா அவங்க வந்து அந்த காலத்துல எல்லாத்தையும் விளையாடி இருக்காங்க. சோ இப்பதான் நம்ம வந்து கிட்ஸ் எல்லாருமே வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகே சார், இந்த ஊர் வந்து எப்படி சார் உங்களுக்கு? இப்ப வெளியூர்ல நீங்க நிறைய கேப்ல ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? இப்ப ஒரு சிலவங்களுக்கு வந்து எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம ஊருக்கு எப்படா போவோம்ட்டு இருப்பீங்களா?
4: அந்த மாதிரிதான் இருக்கும், எப்பயுமே எங்க போனாலும் நம்ம ஊருக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வெளியில எங்கேயா போகணும், லாங் போகணும்.

0: மூணு நாள் ட்ரிப்பு, 3 நாள் முடிச்சு திருப்பி இந்த ஊர் தான் வருவோம். இங்க வந்தாதான் நிம்மதியா இருக்கும். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா பசங்க விளையாண்டு விளையாண்டு அந்த மாதிரி.
1: ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப இங்கே இருப்பாங்க, இங்க இருந்து ஒர்க்குக்கு போயிட்டு இப்ப வந்துருவாங்க. இப்ப நீங்க போது இப்ப கேப் ஓட்டு இப்ப 3 டேஸோ இங்கேயாவது ஒரு லாங்கோ இப்படி போயிட்டு வர முடியுமா? அப்ப இந்த ஊர் வந்து எப்படி சார் இருக்கு? இப்ப மத்த ஊருக்கு நீங்க நிறைய இடம் டிராவல் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கும் இப்ப நம்ம சொந்த ஊரு, நம்ம ஊர் மக்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் போது எப்படி தெரியும் உங்களுக்கு?
0: கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கணும்னு தான் தோணும். வெளியூர் போயிட்டு வந்தாலுமே எப்பதான் இந்த ஊர்ல காலை வைப்போம்னு தோணும், எப்பதான் இங்க வருவோம்னு தோணும். இந்த காத்து நம்ம ஊர்ல இருந்தாதாங்க சந்தோஷமா இருக்கும்.
1: ஓகே சார், இப்ப நம்ம வந்து பாண்டி பக்கத்துல இருக்கு இல்லையா சார், இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட இந்த பாண்டிக்கு எல்லாம் போய் ஜாலியா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம்
0: எல்லாமே உண்டு கன்ஃபார்மா.
1: ஓகே ஓகே சார், பாத்தீங்களா இந்த ஊரை பத்தி அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அவங்க வந்து நிறைய வெளியூருக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வராங்கன்னும் போது எப்படா நம்ம இந்த ஊருக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவங்களுக்கு வந்து இது நேட்டிவ் ஊருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன வயசுல வந்து இந்த வண்டி ஓட்டின விஷயம் இதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8 FM உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ FM Rainbow புதுவை 102.8ல நம்ம புதுவை கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 8:51:57 ஆகியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். ஆர்ஜே ஜோ வந்து களி தீர்த்தால் குப்பம் இந்த ஏரியால இருந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
3: ஆமாங்க, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் கை தீர்த்தால் குப்பம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்ல வந்து பேசிட்டு இருந்தேன். ஏரியா அப்படியே ரொம்ப பரபரப்பா இருக்கு. மக்கள் எல்லாம் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் வரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஊர்ல இந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஊரை பத்தி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய தகவல்கள்லாம் சொன்னாங்க. இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இது அவங்களுக்கு நேட்டிவ், ஸோ அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான விளையாடி இருக்காங்க, இந்த ஊர்ல வேற என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்றத பத்திலாம் நிறைய தகவல்களை இந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட நான் டாடா பாய் பாய் சொல்லி கிளம்பிடுறேன். ஸோ அடுத்ததை நம்ம FM ரெயின்போ 102.8ல 9 மணிக்கு என்ன ஷோ வருது அப்படின்னா, வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். உங்க விருப்பமான பாடல் என்னென்ன பாட்டுலாம் உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் இருக்கோ அதை நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜே உள்ள இருக்க ஆர்ஜே வந்து போடுவாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கான விருப்பமான பாடல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ போடுவாங்க. ஸோ நான் தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: நன்றி ஜோ.
4: Dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dadar kit dad

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சரியா சிறந்த சிறந்த சாய்பால்.

0: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: 1816 வருஷம் செப்டம்பர் மாதம் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துலலாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர், அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை இவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சுருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டையும் ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருந்தது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். சர்வதேச பிரிக்ஸ் விவசாய மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் பிரேசில், சீனா, ரஷ்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாயத்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாடு வரும் 13 தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய அமைச்சர்களாக திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து மற்றும் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோரை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசிதழ் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் இன்று கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பகல் நேரத்தில் அதிகப்படியான வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் இண்டஸ்ட்ரியல் மற்றும் பண்டசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை காட்டுக்குப்பம், பனித்திட்டு, ஈச்சங்காடு, நரம்பை, வள்ளுவர்மேடு, ஆலடிமேடு, புதுநகர், கன்னியக்கோவில் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகள், பரிக்கல்பட்டு, சோரியாங்குப்பம் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் கோர்காடு மற்றும் ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் இருந்து மின்னூட்டம் பெறும் அனைத்து பகுதி மின் நுகர்வோர்களுக்கும் சுழற்சி முறையில் மின்சாரம் தடைப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. ஆண்கள் கிரிக்கெட்டில் இலங்கையில் உள்ள ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் இன்று காலை நடைபெறும் முத்தரப்பு ஏ தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி இலங்கை ஏ அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று காலை 10 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:00.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேயர்களுக்கு சூப்பரான காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை FM ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணுமா? அப்போ உடனே போன் எடுத்து 7598510505 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலுடைய திரைப்படம், உங்களுடைய பெயர் எல்லாத்தையுமே அழகா டைப் பண்ணி FM ரெயின்போவுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை FM ரெயின்போவில் கேட்டு ரசிக்கலாம். நீங்க பாடலை சொல்ல சொல்ல நான் போட வந்திருக்கிறதுனா காயத்ரி. ஓகே, நிகழ்ச்சியோட முதலாவதா யாருடைய விருப்ப பாடல் நம்ம வந்து பிளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவங்களுடைய விருப்ப பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 10 மணி, நேரம் 9:11. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னா, கோவை புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியம் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க அவங்களுடைய விருப்ப பாடல் ரெக்க திரைப்படத்துல இருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, 7598510505 என்ற எண்கள்ல உங்களுடைய பெயர் ஊரை டைப் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போ வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:16 எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னா, எடப்பாடியிலிருந்து தங்கவேல், மெகுல், தன்ஷிகா இவங்களுடைய விருப்ப பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: என பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8. நேரம் 9:22. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து புண்ணியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் இவங்களுடைய விருப்ப பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில சூப்பரான சாங்ஸ் தான் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னா, ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், சீதலட்சுமி இவங்களுடைய விருப்ப பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

சேலம்லேருந்து மகேந்திரன், கண்டாச்சிமங்கம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுடைய விருப்ப பாடல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போவின் நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து சேலம்

எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து பாபு முள்ளக்காடிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 9:52. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஹாப்பியா இருப்பாங்க. நம்மளுடைய சாங் வந்து எஃப்எம் ரெயின்போவில் வந்து பிளே ஆயிடுச்சு, கேட்டு ஜாலியா ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து வருத்தமா இருப்பாங்க, என்னடா நம்ம பாடல் இன்னைக்கும் வந்து பிளே ஆகலையே அப்படின்னு. வருத்தப்படாதீங்க நேர்களே, நாளைக்கும் இதே டைம் அதாவது 9:02 நேர் விருப்பம் நிகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பாடல் நாளைக்கு ஒளிபரப்பப்படும், இல்லைனா இன்னைக்கு சாயந்தரம் 6:20 நீங்க மனம் விரும்புத நிகழ்ச்சியில கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க வந்து கேட்டு ரசிக்கலாம். இப்ப வந்து யார் யார் பாடலை வந்து எங்களால பிளே பண்ண முடியல அப்படிங்கறத வந்து சொல்றேன். வாரியங்காவல்ல இருந்து கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், முத்தரசு நல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கம்ல இருந்து குபேந்திரன், கும்பகோணம் பட்டாளம்ல இருந்து ரமேஷ், திருச்சி குமரன் நகர்லேருந்து லட்சுமி, தாராசுரம்லேருந்து கைலாசம், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான்லிருந்து, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, மணலியிலிருந்து மாறன், ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டியிலிருந்து, அடையாளம்பட்டிலிருந்து ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேசன், நிஷா, ராகுல், ஹன்சிகா, ஹரிணி, திருமழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, ஹஸ்விதா, தோகித், அரசன், நிலானி, காரைக்காலிலிருந்து சேப்பு விஜயராகவன், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, பாலாஜி, சரவணபாலன், கல்யாணி, செல்வராசு, செஞ்சியிலிருந்து கலைவாணி கணிஷ்மா, நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணையிலிருந்து பிரபு, ராஜபாளையம்லிருந்து ஐயனார், முதுகுடியிலிருந்து நன்னிலம்லிருந்து நாராயணன், காரைக்குடியிலிருந்து கனகவல்லி, நார்ச்சியபுரம்லிருந்து நாகவல்லி, கும்பகோணம்லிருந்து கலைத்துறைராஜன், எம்என் குப்பத்திலிருந்து மாரிக்கண்ணன், ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், பன்ருட்டியிலிருந்து ராதா, பிரியா, தேனியிலிருந்து உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், மகேந்திரன், மனோ, சோபனா, திகழினியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி, நெல்லிக்குப்பம்லிருந்து அய்யலூர்லிருந்து சரவணன், அழகுமணி, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், டாக்டர் கோவிந்தன், புதுமனா, கேரளாவிலிருந்து ராமு, ராம்பாக்கம்லிருந்து வீரமணி, தேவிகாபுரம்லிருந்து ஓட்டியிலிருந்து சுரேஷ். இவங்களுடைய பாடல்லாம் இன்னைக்கு பிளே பண்ண முடியல. இவங்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக ஒரு பாடல் வந்து பிளே பண்றேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நேர்களே. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடனும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் என்ற உன்னத கோட்பாட்டின் அடிப்படையிலான தொடர் முயற்சிகள் காரணமாக நமது நாடு வலிமையான மற்றும் சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த

12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடக்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார். CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டிற்கான OSM முறையை ஆட்சேபித்து இந்திய தேசிய மாணவர் யூனியன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொது நலன் மனு மீது மத்திய அரசு மற்றும் CBSE நிர்வாகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிபதிகள் திருமதி நீனா பன்சால் கிருஷ்ணா, திருமதி மது ஜெயின் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று உத்தரவிட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் இன்று கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பகல் நேரத்தில் அதிகப்படியான வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:15 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேம் இருக்கும், எது சம்பந்தமான கேள்விகள் இருக்கும், அப்படி அப்படின்ட்டு நிறைய யோசனைகள் உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய சொற்கள்ல முதல் எழுத்தை மாத்தி பறவைகளோட பெயர்களை கண்டுபிடிக்க போறீங்க, ஓகேவா? நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த சொற்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு எழுத்து இருக்கும் இல்லையா, அந்த எழுத்தை மட்டும் அப்படியே தூக்கிட்டு இன்னொரு எழுத்தை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பறவையோட பெயர் வரணும். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கேம், ஓகேவா? இத வந்து நான் பாட்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டேனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால ஸ்பாட்ல தான் உங்களுக்கான கேள்விகள் காத்துக்கொண்டே இருக்கிறது. கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சொற்களின் முதல் எழுத்தை மாத்தி பறவைகளோட பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட கேம். யார் ரெடியா இருக்காங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் கலக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, எதிரும் புதிரும் படத்துல இருந்து.

0: எனக்கு தெரியும் வணக்கம் பேருந்து
1: பருந்து
0: ஓகே கலக்குறீங்களே ஓகே மத்து வாத்து ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் மூன்று கேள்வி மூணே மூணு வார்த்தை சொல்லியிருந்தேன் சூப்பரா கலக்கிட்டீங்க நன்றி கால் பண்ணதுக்கு
1: நன்றி
0: நன்றி நன்றி அதாவது நான் வா

0: அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா தயங்கினாங்க கிளி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து கேட்கும் போது அப்படியே சூப்பரா சொல்லி கலக்கிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் அந்த ஸ்பாட்ல வந்து இந்த கேள்விகளுக்கு, இந்த வார்த்தைகளுக்கு, அதாவது இந்த சொற்களை நான் சொல்லுவேன், அதோட ஃபர்ஸ்ட் எழுத்தை மட்டும் மாத்திட்டு நீங்க கண்டுபிடிக்க போறது பறவையோட பேரா இருக்கணும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கும். கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.
1: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை இதயம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் கரெக்டா 10:16:53 நொடிகளாகுது. ஓகே, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய சொற்களின் முதல் எழுத்தை மாற்றி பறவைகளோட பெயரை கண்டுபிடிக்கணும். ஆன் த ஸ்பாட்ல தான் நான் கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன், வார்த்தை என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். தைரியமா வந்திருக்க கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பலராமன் பேசுறேன்.
0: பலராமன் சார், ரெடியா?
1: ரெடியா இருக்கு மேடம்.
0: சந்தை
1: மேடம்,
0: சந்தை பறவையோட பேரா? நான் சொன்னது பறவையோட பேரை கண்டுபிடிக்கணும். நான் சொல்ற வார்த்தைய வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் எழுத்த மாத்தி பறவையோட பேரை கண்டுபிடிக்கணும். சந்தை. எந்த பறவை இருக்கு? யோசிங்க, யோசிங்க. சந்தை. குழு கொடுக்கணுமா? இரவு நேரத்துல கண்ணு நல்லா தெரியும் அந்த பறவைக்கு.
1: ஆந்தை.
0: ஆந்தையா? கரெக்டா.
1: கட்டிதான் மேடம், ஆந்தை தான் அப்படி என்ன.
0: ஓகே. சின்னம்.
1: சின்னம், சின்னம், அண்ணம்.
0: அண்ணம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். காவல்.
1: காவல.
0: காவல், காவல். பாட்டு பாடலாமா? சீக்கிரம் சீக்கிரம். தெரியல. ஓகே, ரெண்டு சொல்லி கலக்கிட்டீங்க பலராமன் சார். நீங்க அடுத்த நேர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். ஓகேவா? நன்றி சார், நன்றி. சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி,
0: நன்றி. ஆன் த ஸ்பாட்ல கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம் இல்லையா? இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆன் த ஸ்பாட்ல கேள்வி கிட்ட நீங்க யோசிச்சு பதில் சொல்றது இல்ல. சோ ஓகே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோல் நம்பரையும் செதுரால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இதம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுபாய். 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:25, 8 நொடிகள் ஆகுது. அண்ட் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சொற்களின் முதல் எழுத்தை மாத்தி பறவையோட பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதா இன்னைக்கு கேம். ஓகேவா? சூப்பரா நேயர்கள் எல்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: அன்பான புன்னகரசி கடலூர்ல இருந்து வெண்ணிலா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் வெண்ணிலா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: மேம். ஓகே ரெடியா? காவல் கண்டுபிடிக்க முடியாம போன நேயர் மட்டும்தான் மாத்தணும், வேற எல்லாம் சேர்க்க கூடாது. என்னன்னு தெரியல, அடுத்த நேர்கிட்ட கேக்கலாம். ஓகேவா?
1: குருவி வருமா மேம்?
0: இல்ல, ஆழிக்கு குருவி வராது, சம்பந்தமே இல்லாம இருக்கே.

முன்னாடி சப்போஸ் சொல்லிருந்தேன் அப்படின்னா அப்படி கரெக்டா சொல்வீங்க ஓகேவா? ஆன் தி ஸ்பாட்ல வந்து நமக்கு ஞாபகம் இருக்கிறது கூட ஆக்சுவலா மறந்துடும். ஓகே நீங்களும் இந்த கேம் ஷோல கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னு போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் செட் டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன அட பாருங்க.

0: வணக்கம். இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சொல்றது யாரு?
0: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ரெடியா சார்?
0: ஆல்ரெடி.
1: உங்களுக்கான முதல் சொல் என்ன அப்படின்னா அருவி.
0: குருவி.
1: குருவி. ஓகே. வாயில்.
0: குயில்.
1: வாயில். ஓகே ஓகே. குயில். குயில். ஓகே. இன்னொன்னு சொல்லலாம் பாக்கலாம். ட்ரை பண்ணுங்க.
0: வாயில்.
1: இன்னொன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம்.
0: வாயில் குயில் சொன்னீங்க.
1: சொல்லலாம். கனா. கனா. இல்ல இல்ல, நான் அடுத்த வார்த்தை கேக்குறேன் உங்களுக்கு. அடுத்த சொல் சொல்றேன். கனா. கனா.
0: காகம். காகம் வராது.
1: மாற்று வார்த்தை என்ன பறவையோட பேர் என்னங்கறத அடுத்த நேர்கிட்ட கேக்கலாம். ஓகேவா? நன்றி. நன்றி. சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச பறவைகளோட பேர் தான் சொன்னா அடடடா இதுதானே அது, நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரலையே அப்படின்னு யோசிப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்ச பறவைகளோட பேர் தான் அந்த ஸ்பாட்ல நம்ம கேட்கும் போது நமக்கு வந்து அந்த ஆன்சர் அப்படியே மறந்துடும். ஓகேவா? இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே, நீங்களும் இந்த ஷோல கலந்துகிட்டு சூப்பராக கலக்கலாம். கால் பண்ணுங்க FM Rainbow பாடல் உங்களுக்காக.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுபாய் 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:41:36 ஆகுது. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய சொற்கள்ல முதல் எழுத்த மட்டும் மாத்திட்டு பறவைகளோட பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ கொஞ்சம் பேர் அப்படியே டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு என்னவா இருக்கோ அப்படின்ற யோசனை இருக்கு. ஓகே, அடுத்து வரக்கூடிய நேர் கிடைக்கிறது சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், புதுல இருந்து ஆசைச்சன் பேசுறேன் மேடம். வணக்கம்
2: சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. முடிந்தவரை முயற்சி செய்.
2: ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு முன்னாடி பேசின நேயர்கிட்ட கேட்டதுதான் உங்களுக்காக கேக்குறேன். கனா
3: கனா மைனா
2: மைனா
3: உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நான் உடனே கண்டுபிடிச்சேன்.
2: சரி, ஓகே. மேகம்
3: காகம்.
2: காகம். மெழுகு
3: கழுகு.
2: கழுகு. வெயில்
3: வெயில் மயில்.
2: மயில் வந்து சொல்லியாச்சு.
3: வெயில் மயில் குயில். அப்புறம் வெயிலுக்கு வந்து
2: அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. குயில் நான் மயில் தான் கிடையாதுன்னு சொன்னேன்.
3: குயில் உண்டு. மயில் குயில் சொல்லிட்டீங்க நீங்க.
2: ஆமா, நான் திரும்பவும் கேப்பேன். உங்களுக்கு தெரியுதான் வேற ஒரு பறவை இருக்குல்ல, அப்புறம் ஒரு பறவை விட்டுட்டா அந்த பறவை கோச்சுக்கோம்ல.
3: முடிந்த வரை முயற்சி செய்கின்ற ஒரு முடிந்தால் முடியாதது ஒன்று இல்லை.
2: ஓகே சார், சூப்பர் சூப்பர். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ.
2: நன்றி. இந்த ஷோல நீங்களும் கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.
4: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:47:52 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய சொற்களின் முதல் எழுத்தை மாத்தி பறவைகளோட பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே, ரெடியா?
1: ரெடியா இருக்கேன் மேம். ஈஸியான ஒரு வார்த்தைகளா கொடுத்து நான் அப்படியே சூப்பரா
0: நான் சொல்றது எல்லாமே ஈஸி தான். ஓகேவா?
1: அதுதான். சோக்கே, மயில
0: அதெல்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் சொல்லியாச்சு.
1: அதுதான்.
0: கூரை,
1: நாரை.
0: ஓகே. சாவி,
1: என்ன மேம்?
0: சாவி, சாவி, சாவி,
1: சாவி. கிவி,
0: கிவி. ஓகே, சூப்பர். சுரா,
1: சுராவா? புரா.
0: ஓகே சார், சூப்பர். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: Thank you, thank you so much.
0: ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி
1: ஈஸியா இருந்துச்சு.
0: ஓகே சார்.
1: கிவி அப்படிங்கறது கேள்விப்படாத ஒரு பறவை, ஆனா எனக்கு எதிர்த்து தெரிஞ்சதுனால தப்பிச்சேன்.
0: ஓகே, சூப்பர். நன்றி சார், நன்றி.
1: Thank you.
0: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். ஜோடி படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும், சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:55:39 ஆகியாச்சு. டைமை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து 1 hour அப்படியே போயிடுச்சு. ஓகே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஓகே சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நானும் நலமா இருக்கேன். லாஸ்ட் லக்கி காலர் நீங்க. ரெடியா நீங்க?
1: ரெடி மேடம்.
0: சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: ஓகே. கூடை.
1: என்ன மேடம்?
0: கூடை. கூடை.
1: காடை.
0: காடை. ஓகே சரி, ஒரு பேர் சொல்லிடலாம் இந்த பறவையோட பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு. சோமு. சோமு.
1: சோமுங்களா?
0: கண்டுபிடிங்க சீக்கிரம். அதே ரெண்டே
1: எழுத்துதான்.
0: சோமு.
1: என்ன அப்படின்னு
0: ஒரு பறவையே இல்லையே எனக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
1: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். வரப்போற கேட்க போற இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி வெயிட்டிங். மெலடி மேஜிக் மெலடியான பாடல்களை கேட்க வெயிட் பண்ணிட்டே இருங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கடந்த 12 ஆண்டுகளில் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், தேசத்தின் நலனை முதன்மையாக கருதி அரசு செயல்பட்டு வருகிறது என்றும், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நனவாக்க சேவை, நல்லாட்சி மற்றும் வளம் நிறைந்த இந்த பாதையில் அரசு தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், 2014 ஆண்டிற்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது 50 அதிகரித்துள்ளது என்று கூறினார். சர்வதேச பிரிக்ஸ் விவசாய மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் பிரேசில், சீனா, ரஷ்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாயத்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாடு வரும் 13 தேதி வரை நடைபெறுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடக்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார். பஞ்சாப் மாநிலம் உலான்பூரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியா சார்பில் PV சிந்து, மாளவிகா பன்சோட், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில் வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மனதை வருடும் மென்மையான பாடல்களை தரும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜானகி ஐயர் மற்றும் பிரசன்னா குரல்கள்ல நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா

0: அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:15:30. எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஹரிஹரன், கிரீஷ் மற்றும் நகுல் குரல்கள்ல வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இஸ்பெட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்திலிருந்து.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா, ஆமா.
6: நெழின் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று பகல் 12 கல்வராயின் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று பிற்பகல் 3 வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு பற்றி டாக்டர் இளவரசு அவர்கள் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பேச போறாங்க. நேர்களே, வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு பற்றி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.
7: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
8: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
7: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல புரியாத புதிர் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ புதுமை 102.8 FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜிதின் ராஜ் மற்றும் மகாலட்சுமி குரல்ல ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 11:55 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல NGK திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடனும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் என்ற உன்னத கோட்பாட்டின் அடிப்படையிலான தொடர் முயற்சிகள் காரணமாக நமது நாடு வலிமையான மற்றும் சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் வெளிப்படையான மற்றும் சந்தை அடிப்படையிலான நிலக்கரி வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் வகையில் நிலக்கரி பரிவர்த்தனை விதிகள் 2026 மத்திய நிலக்கரி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் நிலக்கரி வர்த்தக பரிவர்த்தனை மையங்களை அமைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்புதிய முயற்சி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும் என அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் விக்ஷித் பாரத் எனப்படும் வளர்ந்த பாரத இலக்கை அடைய இது பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அமர்நாத் யாத்திரை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து யாத்திரையின் போது பாதுகாப்பு வழங்குவது குறித்து பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் விரிவான ஆலோசனைகள் மேற்கொண்டனர். வடக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் இன்று கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பகல் நேரத்தில் அதிகப்படியான வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியா சார்பில் பி சிந்து, மாளவிகா பன்சோட், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். உலக

கோப்பை வில் வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. 8 நொடி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. எந்த ஒரு நிகழ்வும் சரித்திரத்துல பதிவானாலும் சில நிகழ்வுகள் மட்டும்தான் உலகம் மெச்சும் நிகழ்வுகளா என்றென்றும் நிலைத்து நிற்கும் இல்லையா? சரித்திரத்தின் பொன்னேடுகள்ல பொறிக்கப்பட்ட சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக வரலாற்று இன்றைய நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க இப்போ ரெயின்போ புதுவை 102.8 பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்கலாம், யாரடி நீ மோகினி படத்திலிருந்து.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:09:53 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக அங்கீகார தினம். உலக அங்கீகார தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 9 கடைபிடிக்கப்படுது. வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் அங்கீகாரத்தின் பங்கு மேம்படுத்துவதற்கான சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வுகளுக்கான தேசிய அங்கீகார வாரியம் உலக அங்கீகார தினமாக கொண்டாடுது. வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் அங்கீகாரத்தோட முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கமாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கீகாரம் அதன் பங்குதாரர்களுக்கு எப்படியெல்லாம் பயனளிக்குது அப்படிங்கறத பத்திய விழிப்புணர்வை வழங்குவதற்காக உலக அங்கீகார தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. இன்னும் ஒரு சில வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாடல் வருது, கேட்கலாம் சர்வம் படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:16:21 ஆகும். வரலாற்றில் இன்றைய தினம், ரயில் பாதைகளின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீபன்சன் அவர்கள் 1781 June 9 இங்கிலாந்துல பிறந்திருக்காங்க. இவர் சுரங்கங்கள்ல ஏற்படக்கூடிய தீ விபத்துகள்ல இருந்து தொழிலாளர்களை காக்க பாதுகாப்பு விளக்க உருவாக்கியிருக்காரு. மர தண்டவாளத்துல ஓடக்கூடிய

நீராவி இன்ஜினை சரி செஞ்சு இரும்பு தண்டவாள ரயில் இன்ஜினை வடிவமைச்சாரு. 1829 ரயில்வே முதலாளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில இவர் வடிவமைத்த ராக்கெட் என்ற உலக புகழ்பெற்ற இன்ஜின் முதல் பரிசு வென்றுச்சு. இங்கிலாந்துல செஸ்டர்ஃபீல்டு ரயில் நிலையத்தில் இவருடைய வெண்கல சிலை மற்றும் ராக்கெட் ரயில் மாதிரி வடிவமும் வச்சிருக்காங்க. அடிப்படை கல்வி கூட பெறாமல் அறிவியல் களத்தில் அரும்பெரும் சாதனை படைத்த ஜார்ஜ் ஸ்டீபன்சன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:29:15 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம். முக்கிய சுதந்திர போராட்ட வீரராகவும் பழங்குடியின தலைவராகவும் திகழ்ந்தவர் பிர்சா முண்டா அவர்கள் 1875 நவம்பர் 15 ஜார்க்கண்ட்ல பிறந்திருக்காங்க. 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக பல பழங்குடியின இயக்கங்களை வழிநடத்தியதற்காகவும் அவருடைய வீரத்திற்காகவும் வரலாறு அவரை நினைவு கூறுது. பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்
4: 3805. கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய தினம் உலக செல்லப்பிராணி நினைவு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தினம் அனுசரிக்கப்படுது. இறந்து போன செல்லப்பிராணிகளை அன்போடு நினைவு கூறவும், சமீபத்தில் அதை இழந்து வாழ்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இந்த நாள் உதவியாயிருக்கு. ஓகே, நம்ம வரலாற்றில் இன்றோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

பாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.

0: திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மன்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.

0: லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 15:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: தள்ளாடிய காளை மாடுன்னு அந்த நேத்து பொண்ணு கிண்டல் பண்ணுதாச்சி. அந்த பொட்டைக்குட்டியை அலாக்காக தூக்கி எந்திடணும். அந்த ஐயனை எந்திரிக்க ஒட்டாம அடிக்கணும். வேல்சாமிக்கு நெஞ்சில் முள் குத்துவது போல் இருக்கிறது. இது எதிர்கட்சி வினையா அல்லது கொழுத்து போன குண்டர்களின் தனிச்செயலா? யோ, யாரை அங்கே நிற்கிறது என்று நிழலோடு நிற்கும் வேல்சாமியை நோக்கி பையன் கூவுகிறான். ஒரு சிங்கிள் கேட்டேன், ஏன் அங்கிட்டு இருட்டில் போய் நிற்கிற என்று அதட்டிவிட்டு அவன் தலையை உள்ளே இழுத்து கொள்கிறான். வேல்சாமி கடையின் முன் வந்து நிற்கிறார். விரைந்து உயரும் விசையை அமுக்கிவிட்ட பின்பு நடுவில் நிறுத்துவதற்கு இல்லை. ஏதோ ஒரு விசை புகுந்து அவளுடைய வாழ்வு சக்கரத்தை இயக்குவதாக மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. சூறாவளி சுற்றுப்பிரயாணம். கூட்டுக்கொடிகள் பறக்கும் கார்களில் பூமாலைகள் துவைப்படுவது போல் கற்களும் ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து விழுகின்றன. போலீஸ் கெடுபிடி செய்யும். கார் கண்ணாடிகள் உடைவது சகஜமாகிறது. வசை மாறிகள் வாய்ப்பந்தல்களை கேட்டு கேட்டு காதுகள் புளிக்கின்றன. ஒரே மாலையில் 4-5 கூட்டங்கள். லோகாவின் தொகுதியில் இரவு பகல் ஓய்வு ஒழிதலின்றி ஆங்காங்கு இணையும் கூட்டுக்கட்சி தோழருடன் அவள் சுற்றுப்பிரயாணம் செய்கிறாள். மொட்டைத்தலை கணவர் அந்த ஊர்ப்பக்கம் தலைநீட்ட அஞ்சி ஒளிந்து கொள்கிறார். மைத்ரேயிக்கு உணவு, உறக்கம், ஓய்வு குறைந்து நலம் குன்றும்.

தோன்றினாலும் உற்சாகம் குன்றவில்லை. அது ஒரு வெறி போல்தான் இருக்கிறது. கால் மணிக்கு அவளுக்கு 30 ரூபாய் என்று ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறான். ஸ்டார் ஸ்பீக்கர் என்று பெயர் பெற்ற அழகிய மணவாளனுக்கு 25 ரூபாய்தான். அவனுக்கு மவுசு குறைந்து விட்டது. 17 வருஷங்களாக பேசும் தொழிலில் கொட்டை போட்ட அவன் பெயரை அவள் பெயருக்கு கீழே சிறிய எழுத்தில் போடுகிறார்கள். பத்திரிகைக்காரன் அச்சில் அவன் பெயரை போடாமலேயே விட்டுவிடுகிறான். அவன் உள்ளூர வெந்து குமரினாலும் வெளிக்கு வெற்றிலைச்சாறு துளும்பாமல் சிரிக்கிறான் அழகாக. தனராஜ் எதிர்பாராமல் மேடையில் வந்து சிரிக்கப் போகிறானோ என்ற நடுக்கம் அவளுக்கு இப்போதெல்லாம் இல்லை. செல்வி மைத்ரேயி அவர்கள் என்று அவன் முன்னிருந்து அவளை குறித்து சொல்லுவதும், மைத்ரேயி கூட்டுக்கட்சி தோழர்கள் என்று குறிப்பிட்டு வாக்குகளை கேட்பதும் மிகவும் பழகியதாகிவிட்டன. அக்காவும் அத்திம்பேரும் தங்கள் வீட்டு தோட்டத்தில் ஓர் அரசியல் விருந்து வைத்ததும் அதற்கு லோகா தம்பதியுடன் தனராஜையும் வரவேற்று மைத்ரேயையும் உபச்சாரம் செய்ததும் அவளை திணற அடித்தன. ஞானத்தை தேடி வந்து பேசவே மைத்ரேயிக்கு நேரமில்லை. எல்லாம் புதிய அனுபவங்களாக வந்து பழகுகின்றன. எதிர்கட்சியாளரின் சவால்களுக்கு பதில் கூற, கொள்கை அளவில் மக்களுக்கு விளக்கம் கொடுக்க அவள் நிறைய படித்து தெரிந்து கொள்கிறாள். ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தின் சில்லறை சச்சரவுகளில் அவள் தலையிட்டுக் கொள்வதில்லை. கொள்கைகளை பற்றி எவ்வளவு நல்லவிதமாக எளிய முறையில் அவள் விளக்கம் கூறினாலும் குழுமியிருக்கும் மக்கள் வெறுமே முகவிலாசத்தை மட்டுமே கவனிப்பதாக சில சமயங்களில் அவளுக்கு ஐயம் தோன்றுகிறது. அழகிய மணவாளினின் பேச்சு முற்றிலும் வேறு வகையாக இருக்கிறது. அவன் ஊர் விவகாரங்களில் புகுந்து தனிநபர் மீது அவதூறு தொடுப்பதில் மன்னன். நம்ப இயலாத அப்பட்டமான பொய்யை அடுக்க அவன் அஞ்சுவதில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதரின் மீது அவதூறு கூறாதீர்கள், நம் வேட்பாளரின் தகுதியை சொல்லி ஓட்டு கேளுங்கள் என்று மைத்ரேயி ஒவ்வொரு முறையிலும் கூறுவது வழக்கம். இதை பாருங்கம்மா, நீங்க இன்னைக்குதான் மேடையேறியிருக்கள். 17 வருஷமா நான் மேடையேறியிருக்கேன். நான் பேசின கட்சி இன்னி வரை மெஜாரிட்டியில தான் வந்திருக்கு. உங்க படிப்பு, அறிவு, கொள்கை விளக்கம் இதெல்லாம் நிச்சயம் இங்கே கை கொடுக்க போறதில்லை. அதனால உங்க பாட்டை பார்த்துட்டு என்னை விடுங்கோ என்று அவன் கூறுகிறான். அவன் இறங்கும் அளவுக்கு கூட்டுக்கட்சி தம்பிகள் கூட இறங்கி பேசாதது கண்டு அவள் வியப்படைகிறாள். அன்று தேர்தல் நாளுக்கு முந்தைய கடைசி நாள் கூட்டம். அன்று நிலை கொள்ளாத சுற்றுப்பிரயாணமாக இருக்கிறது. 8:30 மணிக்கு ஸ்ரீனிவாசன் தொகுதியில் அவள் பேச வந்திருக்கிறாள். அவள் மேடைக்கு வரும்போது அழகிய மணவாளன் வழக்கம்போல் பேசிக் கொண்டிருக்கிறான். ஸ்ரீனிவாசன் இருக்கிறான். வெங்கடாச்சலம் தலைமை வகிக்கிறார். கடைவீதி முச்சந்தியில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. கணீரென்ற குரலில் அழகிய மணவாளன் எதிர்கட்சி வேட்பாளரை தாக்குகிறான். இந்த ராஜபூசணி பூசணிக்காய் அம்மாள் யாரு? அவ அப்பன் யாரு? காந்தி இறந்து போன அன்று பூந்தி வாங்கி வழங்கியவன் அப்பன். ஐயா, காந்தி இறந்தபோது நாடே கண்ணீர் விடுகிறது, கதறி அழுகிறது. சோறும் நீரும் மறந்து சோர்ந்து புலம்புகிறது. இந்த அம்மாளின் அப்பன் என்ன செய்தார்? சுத்தி இருந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். பொட்டலம் பொட்டலமாக பூந்தி பூந்தி ஐயா பூந்தி என்று அவன் அடுத்து உச்சரிக்கும் முன்பு குறிப்பார்த்து ஒரு கல் பறந்து வந்து அவன் நெற்றியை தாக்குகிறது, குருதி பொழிகிறது. அப்படியும் அவன் விடவில்லை. ஒலுபெருக்கி தண்டை பற்றி கொண்டு இன்னும் உரத்த பயங்கர குரலில், உண்மையை சொன்னால் கல் பார்த்தீர்களா என்ற ராஜ்யத்தில் கற்கள் தொடர்ந்து விர் விர் என்று மேடையை நோக்கி பறந்து வருகின்றன. கூட்டத்தில் இருப்பவர்களை கல் வீசுகிறார்களோ என்று மைத்ரேயை நினைக்கும் முன்பு அவள் மீது கல்படுகிறது. அழகிய மணவாளனின் ஜிப்பா கிழிந்து நெற்றியில் ரத்தம் பெருகுகிறது. வெங்கடாச்சலம் ஓட்டமாக ஓடுகிறார். ஸ்ரீனிவாசன் தலைமீது கைகளை போட்டுக்கொண்டு தப்பி ஓடுகிறான். மைத்ரேயி நிலைமையை சமாளிக்க ஒலிபெருக்கியின் முன்பு குரல் எழுப்ப பார்க்கிறாள். போலீஸ் உள்ளே புகுந்து அகப்பட்டவர்களை அதற்குள் தரியால் அடிக்கிறது. அப்போதுதான் ஒரு கிழவன் மைத்ரேயின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு ஓடுகிறான். அவளால் அந்த பிடியிலிருந்து திமிர முடியவில்லை. சுத்த கயவாளி பசங்க, தெம்பில்லாதவங்க, ஏறுமா வண்டியில என்று அதட்டுகிறான். அங்கே நல்ல ஒளி இல்லை. ஏதோ ஒரு கருப்பு வண்டி நிற்கிறது. ஒட்டி இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். இது யார் வண்டி என்று பீதியுற்ற மைத்ரேயி நடுக்கம் மாறாமலே வினவுகிறாள். எல்லாம் நம்ம வண்டிதான். ஏறம்மாண்ணா, ஏன் நிற்கிற? உன் நல்லத்துக்கு தான் சொல்றேன். மைத்ரேயி அந்த அதட்டலுக்கு கட்டுப்பட்டாற்போல் வண்டியில் ஏறி உட்காருகிறாள். கிழவன் முன்பக்கத்தில் அமர்ந்து கொள்கிறான். அந்த முகத்தை மைத்ரேயி நினைவுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறாள். பொதுக்கூட்ட முகங்களில் குறிப்பாக எந்த முகம்தான் நினைவில் தங்குகிறது? வண்டி காஞ்சிபுரம் சாலையில் செல்வதாக அவள் நம்புகிறாள். ஏன் பெரியவரே, வண்டி நம்ம வீட்டுக்குத்தானே போகிறது?
தோட்ட பங்களாவுக்கு தான் போகுது, முன்னமே சொன்னேன்.

0: ஏன் சும்மா கேட்குற? தோட்ட பங்களா, மாம்பாக்கம் வீட்டை அப்படி குறிப்பிடுகிறான் என்று அவள் நம்புகிறாள். இந்த ஒரு மாச காலமாக அவள் இரவு அங்கேதான் அநேகமாக தங்க வருகிறாள். பளிச்சென்று சாலை விளக்குகள் வந்து போகின்றன. மின்சார கிளை நிலையம் ஒன்று போகிறது. இது எந்த ஊர்? தென்னமரச் சோலையிடையே புகுந்து ஒரு வீட்டின் முன்பு வண்டி நிற்கிறது. கிழவன் இறங்கி கதவை திறக்கிறான். இறங்கு. ஏன்பா, நம்ம வீடு இதுவா? எங்கள் வீட்டுக்கு கொண்டு போறேன்ல நினைச்சேன். எனக்கு இப்போ இங்கு வரதுக்கில்ல என்று வண்டியை விட்டு இறங்க மறுக்கிறாள். அது சர்த்தாம்மா, நான் வயசானவன் சொல்றேன். ஒம்பு தும்பு செய்யாம இறங்கி வா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். சர்வதேச பிரிக்ஸ் விவசாய மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் பிரேசில், சீனா, ரஷ்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாயத்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாடு வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடக்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார். நாட்டில் வெளிப்படையான மற்றும் சந்தை அடிப்படையிலான நிலக்கரி வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் வகையில் நிலக்கரி பரிவர்த்தனை விதிகள் 2026 மத்திய நிலக்கரி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் நிலக்கரி வர்த்தக பரிவர்த்தனை மையங்களை அமைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டிற்கான OSM முறையை ஆட்சேபித்து இந்திய தேசிய மாணவர் யூனியன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொது நலன் மனு மீது மத்திய அரசு மற்றும் CBSE நிர்வாகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிபதிகள் திருமதி நீனா பன்சால் கிருஷ்ணா, திருமதி மது ஜெயின் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய அமைச்சர்களாக திரு பி ராஜவேலு, திரு VP சிவக்கொழுந்து மற்றும் திரு GNS ராஜசேகரன் ஆகியோரை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசிதழ் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியா சார்பில் PV சிந்து, மாளவிகா பன்சோட், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, 18 நொடிகள்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா FM ரெயின்போவில் தொடர்வது.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியிலோ, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்னு டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், நீங்க லாஸ்ட் வீக் இந்த வாரிசு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. உயில் எழுதுறதோட முக்கியத்துவம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இன் கேஸ் இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகாம செப்பரேட்டா மட்டும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இப்ப அந்த மனைவியோட சொத்துக்களுக்கு வாரிசுகளா யார் வருவாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல அப்படின்ற பட்சத்துல
1: இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் அவங்களுக்கு வந்து சுனாமி சமயத்துல இருக்கு இல்ல, அப்ப கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்தாங்க. அந்த லேடிக்கு வந்து ரெண்டு பேர், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கணவரோட பிரிஞ்சுதான் இருந்தாங்க, அவங்க அம்மாவும் இவங்களும் மட்டும் தான் இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, சுனாமில அந்த குழந்தை தவறிடுச்சு, சின்ன இடத்துல குடிசை போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இடம் கொடுத்து ஒரு வீடு கொடுத்துச்சு, அதுல அம்மாவும் பொண்ணு தான் இருந்தாங்க. அந்த வீடு யார் பேர்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேர்ல தான் இருந்துச்சு.
2: சரி,
1: சோ அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து கணவர் இல்ல, கணவர் தனியா பிரிஞ்சிருக்கிறார், குழந்தை இல்ல. அவங்க அம்மாவோட இருந்திருந்தாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கணவர் தவறிட்டார். இப்ப அந்த வீடுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த கணவர் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, இப்பய வீடு எழுதி கொடுன்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா, இது வந்து செல்ஃப் அக்கையிடும் கிடையாது, புருஷன் மூலமா அந்த சொத்தும் கிடையாது. அந்த பெண்ணோட தனிப்பட்ட சொத்து இது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நமக்கு புருஷன் இல்ல, பஞ்சாயத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்ன சொல்றாங்க, நீ வந்து உன் புருஷனோட அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு தான் நீ இந்த வீட்டை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து சொல்றாங்க. இந்த பொண்ணு பயந்துட்டு, சரி அப்ப வந்து நான் என்ன பண்றது, இது பண்ண பாதி வீட்டையே கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட இடத்துல மட்டும் இருக்குது, மீதி அதை செத்த பிறகு அந்த வீடை எப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து தெரியாதனால அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு தான் உரியது. அந்த பொண்ணா விருப்பப்பட்டு யாருக்கு வேணாலும் உயிலை எழுதி வைக்கலாம். அந்த பொண்ணுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு தான் போகும். ஏன்னா இது அந்த பொண்ணோட சொத்து, அதுதான் இருந்துச்சு. ஏன்னா புருஷன் சம்பாதிச்சு கொடுக்கல, புருஷனோட சொந்தக்காரங்க மூலமா இன்ஹெரிட் பண்ணல, அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் மூலமா கொடுத்த தனிப்பட்ட சொத்து. சோ இது வந்து அது அந்த அவங்க அண்ணன் தம்பி. ஆனா வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா கிளைம் பண்ற செல்ஃப் அக்கையோடு இல்லன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இது செல்ஃப் அக்கையோடு கிடையாது, இது வந்து அவங்க வந்து ஒரு இதுக்கு குடும்பத்தை
2: இருந்தனால்தான்
1: கூட அப்ப எங்களுக்கு

0: அரசாங்கம் அவங்களுக்காக தான் கொடுத்திருக்காங்க. இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப இதுக்கு வந்து வாரிசு உரிமை கொண்டாடுறதுக்கு இரண்டு தரப்புலயுமே வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லையா மேம்?
1: வாய்ப்புகள் இருக்கு. அதனால்தான் வந்து எப்படின்னா இதெல்லாமே வந்து இன்டர்லிங்க்டுன்னு சொல்லல விமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் இதுக்குள்ள கொண்டு வரும்.
0: ஓகே,
1: சோ விமன் ப்ராப்பர்ட்டி ரைட் செக்ஷன் 14ல என்ன சொன்னா, ஒரு பொண்ணோட சொத்து whether it is self-acquired இல்ல ஸ்ரீதனா மூலம் வந்தது இல்ல யாராவது கிஃப்டா கொடுத்தது இல்ல எதுவா இருந்தாலும் அது அவளோட தனிப்பட்ட சொத்து, அது அவளுக்கு தான் முழுமையான அனுபவிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொண்டு வந்து கோட் பண்ணி அவங்க உயிரை எழுதி வச்சாங்கன்னா அதை வந்து யாருமே க்வெஸ்சன் பண்ண முடியாது.
0: ஓகே,
1: சித்தப்பா இவங்களும் இருந்தனாலதான் சொத்து கவர்மெண்ட்ல கொடுத்துச்சு, இவங்க இப்படி வாதாடினாங்க இப்படி போவோம். சோ அதனாலதான் வந்து அவங்க உயிரை எழுதி வைக்கும் போது ஹாசல் ஃப்ரீ, 10 வருஷம் 20 வருஷம் வழக்கு, ஒரு சொத்து வழக்குனாவே அது பாட்டுக்கு எழுத்துட்டு தானே இருக்கும், சீக்கிரம் முடியறது கிடையாது. அதெல்லாம் இல்லாம எனக்கு நான் விரும்புறவங்க என்னோட குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்து உடனே கிடைச்சிடும். இப்ப பேங்க் இதுவே பாருங்க, உடனே அவங்க இறந்துட்டாங்க உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட். அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் இவங்களுக்கு தான் போகணும் தான் அவங்க போறாங்க, அந்த வில்ல வச்சு காட்டுறாங்கன்னு வச்சுக்கல, அவங்களுக்கு எதுவுமே இல்லாம ஒரு ஹேசல் ஃப்ரீயா ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கதான் வில்ல எழுதி வைக்கிறது நல்லது.
0: ஓகே மேம், சோ நேயர்களே இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு நபர் எழுதியிருக்கக்கூடிய உயில்ல அவருடைய சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, இது எல்லாமே வந்து அவரு கணக்குல காமிச்சு ஒரு உயில் எழுதி வச்சிடுறாங்க. ஆனா அது எழுதுனதுக்கு அப்புறமா சில சொத்துக்களை அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது அந்த உயில்ல மென்ஷன் பண்ணாம விட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ அந்த உயிலுக்கு முழுமையான அவர் வந்துடுது இல்லையா? சோ இதுல மென்ஷன் பண்ணாம விட்ட சொத்துக்களுடைய நிலை என்ன ஆகும்?
3: இப்ப வந்து சொத்துக்கள் எழுதிட்டாங்க, ஒரு எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் வாங்குறாங்க, அதை கேன்சல் பண்ணணும் நினைக்கிறாரு, அது நடுவுல முடியாம போயிடுச்சு, ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுன்னா இன்டர்ஸ்டேட் சக்சஷன் அப்பதான் வரும்.
2: ஓகே.
3: சோ அப்ப ஹிந்து பொறுத்த வரைக்கும் ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்துஸ்ல வந்து புத்திஸ்ட், ஜெயினிஸ், அவங்க ஜூஸ் எல்லாம் இதுல வருவாங்க. முஸ்லிம்ஸ்க்கு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட், பார்சிஸ்க்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட். சோ அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்மா, விடோ, குழந்தைங்க, அது ஒரு குழந்தையா இருந்தா மூணு ஷேரா வரும், ரெண்டு குழந்தையா இருந்தா நாலு ஷேரா வரும். சோ அதுபடி பிரிப்பாங்க. அம்மா இல்லாத பட்சத்தில் இந்த கிளாஸ் ஒன் ஹையர் யாரா இருக்காங்க, ஒய்ஃப், குழந்தைங்கன்னா அவங்களுக்கு மட்டும் மூணு பிரிவா பிரியும்.
2: ஓகே.
3: சோ இது வந்து ஹிந்துஸ் இதுல இல்ல அர்த்த, அவங்க இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்த்த லீகல் ஹையர்ஸ் யாருன்னா அவங்க அப்பா அம்மா, அப்பா இருந்தாங்கன்னா அப்பா, சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களா இல்லைன்னா அப்பா வழி சொந்தம், இல்லைன்னா அம்மா வழி சொந்தம், இப்படி அது ஒவ்வொருதா இது பண்ணிட்டே வருவாங்க. யாருமே இல்லைங்க சொத்து கவர்மெண்ட் போயிடும்.
2: ஓகே.
3: யாருமே இல்ல, எந்த லீகல் ஹையருமே கண்டுபிடிக்கவே முடியல. கிளாஸ் போர் வரைக்கும் பார்த்தாச்சு, அவங்களோட லீகல் ஹையர்ஸ் யாருமே இங்க இல்ல, யாருமே கிளைம் பண்ணல, அன்கிளைம்டுன்னும் போது அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும்.
2: ஓகே. சோ அந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா இப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? இவ்வளவு காலம் வரைக்கும் யாரும் வரலன்ற பட்சத்துலதான் அது கவர்மெண்ட்டுக்கு போகுமா, இல்லன்னா உடனடியா வந்து அதுக்கான விசாரணை நடந்து இது யாரும் இல்ல?
3: என்னோட 1/3 problem.

0: பட்டி மட்டும்தான் நான் வந்து வில்லு மூலமா எழுதி வைக்க முடியும். ஏன்னா அவங்களோட இது என்னன்னா, எந்த லீகல் ஹையர்ஸும் சொத்து கிடைக்காம விடுபட்டு போயிடக்கூடாது. அவங்களோட இதுல வந்து வேலிட் மேரேஜே நாலு வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்ப நாலு ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் மதிப்பு கொடுக்கணும், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும், எல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அவரு எழுதி வச்சிடக்கூடாது இல்ல.
1: சோ மத்தவங்களுக்கு அது கிடைக்காம
0: அந்த அந்த இதுக்காக வந்து எல்லாத்தையும் இது பண்ணி, ஏன்னா யாரு அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ ஏதோ செஞ்சிடக்கூடாது என்ற இதுக்கல அவங்களோட பர்சனல்ல அது ஒரு கிளாஸா சேர்த்திருக்காங்க. ஒன் தேர்ட் அவரோட ப்ராப்பர்ட்டியில ஒன் தேர்ட் மட்டும்தான் அவர் வில்லா எழுதி வைக்கலாம். மீதியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒன் எய்த் ஷேர், குழந்தைங்க இல்லனா ஒன் ஃபோர்த் ஷேர். அப்ப அவங்களுக்கு எல்லாமே ஷேர் வைஸ்ல வரும். இன்னாருக்கு இவ்வளவு ஷேர், இவ்வளவு கொடுக்கணும், இதுல எல்லாருமே கவர் ஆவாங்க. சோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அந்த இதுல வரும்.
1: ஒருத்தர் மேல மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பங்கு இருக்கு இல்லையா. சோ அந்த சொத்துக்களை வந்து பிரிக்கிறப்போ ஆல்ரெடி உயில எழுதி வச்சாங்க இல்லையா, அவங்களுமே இதுல பங்குக்கு வர முடியும். ஆக்சுவலா அவங்களுக்குமே அந்த சட்டத்துல இடம் இருக்கு,
0: அவங்களும் அதுல ஒரு லீகல் ஹையர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரும்.
1: ஓகே, சோ அப்ப அந்த ஷேர்லயே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ்
0: அதுக்கு இருந்து, அதுல அவங்களோட பர்சனல் கிளாஸ்ல ஏதாவது மென்ஷன் பண்ணி இருந்தாங்கனால ஒழிய அவங்களுக்கும் அது கேக்குறதுக்கான இது இருக்கு.
1: ஓகே,
0: சோ அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அது வராது. இவங்களுக்கு இந்த சொத்து கொடுத்தாச்சு, மீதி இதுல இருந்து தான் இவங்களுக்கு இது என்னும் போது அதுல மட்டும் டிவைட் ஆகும்.
1: ஓகே, சோ இப்ப இதுல வந்து நம்ம ரிலிஜியன் விட்டு ரிலிஜியன் மேரேஜ் பண்றவங்க இருக்காங்க, நம்ம ஹிந்து முஸ்லீம் இல்ல ஹிந்து கிறிஸ்டியன் இல்ல கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்த மாதிரி வெவ்வேறு ரிலிஜியன்ல மேரேஜ் பண்றாங்க அப்படின்றப்போ, இப்ப இவங்களுடைய சொத்துக்கள் வந்து வருதுன்னா, இப்போ அவங்க ஒரு உயில் எழுதுறாங்க அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு லா வந்து செலுத்தணும்?
0: இப்ப வில்லு ஒருத்தவங்க வில்லு எழுதிட்டாங்க, அப்ப அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஹிந்துல இருந்து அவர் மாறிட்டாருன்னா அப்புறம் வந்து கிளைம் கேட்க முடியாது அவரு. அந்த ஒரு இது உண்டு. இப்ப ஹிந்துலா இருக்கு, அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு இன்னாரு இந்த இதுல இருக்கிறன்றது. ஆனா அவரு மதம் மாறனால அந்த வந்து நான் வாரிசின்ற இதெல்லாம் இருக்கு, அந்த நான் எல்லாத்தையும் திறந்துட்டு போ இது பண்ணும் போது அப்ப வந்து அதை அவர் கிளைம் கேட்க முடியாது. சோ அந்த ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஒரு உயில் எழுதுறாரு டெஸ்டேட்டர், அவரே வந்து மர்டர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அவர் வந்து அந்த அவருக்கு போய் சேராது.
1: அந்த உயில் வந்து அடுத்து யாருக்கு எழுதியிருக்காங்க
0: அவங்க போய் சேராது. அதே மாதிரி இப்ப இது லீகல் ஹையர்ஸ்லயே இருக்காங்க. இப்ப ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்கள்ல வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா அந்த குழந்தைங்க இல்ல. இந்த கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இந்த கல்யாணம் ஆன பையன் பேரு சுமா சாகர், இவன் பேரு வித்யாசாகர், சாகர் வித்யான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாகர்ன்றவனுக்கு பையன் இருக்கு, இந்த வித்யாசாகருக்கு இல்ல, உயில் எழுதாமலே இருக்கிறாரு. சாகர் வந்து அவரை சாகடிச்சிடாரு அப்பாவை. அப்ப அவருக்கு சொத்து போகுமானா போகாது.
1: ஓகே, மீதம் இருக்க இன்னொரு பிள்ளைக்கு மட்டும்தான் வந்து அந்த
0: பிள்ளைக்கு மட்டும்தான் போகும். ஆனா சாகருக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு போகுமான்னு பார்த்தா அவனுக்கு போகாது.
1: ஓகே, அதோட பிரேக் ஆயிடுச்சு.
0: ஏன்னா அவரு எப்ப அவரு அவங்க அப்பாவை மர்டர் பண்ணிடுறாரோ அப்பவே இந்த பையன் செத்ததுக்காக சமம், அவனே இல்லன்ற மாதிரி. அவனே இல்லாதப்ப அவன் குழந்தைக்கு எப்படி போகும்? அவன் ஈவன் அவன் இன்னசென்டா இருந்தாலுமே இது இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கு. அப்ப
1: அந்த அப்பா செய்த தவறுக்கு அது அந்த அதுக்கு அடுத்து அந்த சந்ததிக்கு முழுமையா வந்து சொத்துல வந்து எந்த பங்கும்
0: கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து அவரு வந்து சாகடிச்சிட்டாருன்றதுக்கு. அதேதான் உயில எழுதி இருக்கிறாரு, பெனிஃபிஷியரி அதை மர்டர் பண்றா உயில வந்து கிளைம் பண்ண முடியாது. சோ அதனால கூட வந்து சாகடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஆகும் இல்ல, அதனால அதை கேட்க முடியாது. சோ ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி போது அது வந்து க்வெஸ்சனபிள் ஆயிடும்.
2: ஓகே மேம், சோ நேயர்களை பாத்தீங்களா, உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரிஹர சூரியகர்.
1: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: ஓகே. ஏன்னா அது வந்து நீங்க ரிலிஜன் விட்டு மாறி போயிட்டப்ப இப்ப என்ன ஒரு கிளாஸ் வேற கூட சேர்த்துட்டாங்கல்ல, லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவன் அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாம அவங்களோட சம்பந்தம் இல்லாம அங்க போயிட்டாங்கன்னா அவங்க சொத்து கேட்க முடியாது.
1: அந்த மாதிரி
0: இப்ப அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு.
1: ஓகே.
0: அதனால வந்து வர வர ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வர வர வந்து நீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த அந்த க்வெஸ்சனபிளா ஆயிடும்.
1: ஓகே. சோ இப்ப லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன கண்டிஷன்ல வந்து அவங்க சொத்துல பங்கு கேட்க முடியாது அப்படின்னு, இப்போ இப்ப அதை வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க எழுதி
0: வச்சாங்க பெண்களுக்கு வந்து சொத்துரிமை. முன்னாடிலாம் எப்படி பார்த்தீங்கன்னா கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி, ஹிந்து அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். ஸோ அது எப்படின்னா எல்லாரும் லேண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ லேண்டை வந்து பெண் குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போகும்போது அதை பிரித்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஈல்டிங், அவங்களோட வருமானமே அதுலேருந்து வரதா இருக்கும். ஸோ அதை குட்டி குட்டியாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் அக்ரிகல்ச்சரல் லேண்டு பெரிய அளவுக்கு இது இருக்காதனால அது எப்படி வச்சுருந்தாங்கன்னா சட்டம், அதாவது இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான்.
1: ஓகே.
0: ஸோ அவங்களுக்கு தான் அந்த இது இருக்கும், அதுவும் அந்த உயிரோட இருக்கிற மேல் மெம்பர்ஸ்க்கு வரும். இல்லைனா வந்து அங்கே அடுத்து அவங்க வாரிசு யார் பிறக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஈவன் லேண்டா இருந்தாலும் சரி கோபார்ஷனரா இருந்தாலும் சரி பெண்களுக்கும் வந்து சொத்து உரிமை உண்டு. ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஈக்குவலா படிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்பா அம்மாவோட இது பாக்குறது பார்த்தா பெண்களும் நிறைய பேர் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு சம்பாதிச்சு அவங்களும் அம்மா அப்பாட்ட கொடுக்குறாங்க. சோ அப்ப ப்ராப்பர்ட்டி இதுன்னு வரும்போது அப்ப பெண்களுக்கு சட்ட சமமான உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து எல்லாருக்கும் சமமான உரிமை.
1: ஓகே. ஸோ இப்போ இந்த உயில் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க ஹிந்துலால வேற மாதிரி இருக்கு, முஸ்லீம்லால வந்து 1/3 தான் எழுதி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நபர் உயில் எழுதி வச்ச ஒரு நபர் வந்துட்டு அவரே ரிலிஜியன் மாறிடுறாரு அப்படின்றப்போ, ஒரு ஹிந்துல இருந்து ஒரு முஸ்லீமாவோ இல்ல ஒரு கிறிஸ்டினாவோ மாறிடுறாரு, இல்ல முஸ்லீம்ல இருந்து ஹிந்துவா ஏதோ ஒரு ரிலிஜியன்ல இருந்து இன்னொரு ரிலிஜியனுக்கு மாறிடுறாரு அப்படின்றப்போ, இப்ப அவர் எழுதின உயில் அப்படின்றது வந்து அது முன்னாடியே எழுதினது, அதுக்கப்புறம் அவர் திருத்தி எழுதல, அப்ப வந்து இது எந்த ஆக்ட் படி வந்து அவருடைய உயில் வந்து செல்லுபடியாகும்?
0: இப்ப இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து க்வெஸ்சன் ஆஃப் லான்னு சொல்லிட்டு வருது. இப்ப வந்து ஒரு உயில் எழுதினாங்கன்னா இப்ப அவரு சப்போஸ் வந்து ஒரு ஹிந்து அவர் வந்து முஸ்லீமா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செல்லுபடி ஆகுறெல்லாம் முஸ்லீம் தான்.
1: ஓகே.
0: அதுபடிதான் உயில் எழுத முடியும்.
1: இல்ல இப்ப அது வந்து அவரு மதம் மாறறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு, அதுக்கப்புறமா அவங்க ரிலிஜியன் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவர் மாத்தி எழுதலன்றப்போ முன்னாடி எழுதின உயில் வந்து இப்ப கரண்ட்ல என்ன ரிலிஜியன்ல இருக்காரோ அதுபடிதான் உயில் வந்து செல்லுபடி ஆகுமா?
0: இப்ப ஏற்கனவே அவர் உயில் எழுதின உயில ஒரு இது மாத்தி இது பண்ணாங்கனாலே அங்க வந்து அவர் வந்து மாத்தி எழுதணும். சப்போஸ் முன்னாடியே எழுதிட்டாரு, இப்ப வந்து அவர் மாறின பிறகு இறந்துட்டாருன்னா வந்து உயில வந்து எப்போதும் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு பார்ப்பாங்க எந்த சிக்கலும் இல்லாம. ஆனா சப்போஸ் இந்த மாதிரி இப்ப முஸ்லீம் லான்னும் போது முஸ்லீம் லால வந்து தனியா அவங்களுக்குன்னு தனியா அவர் இருக்கு, 1/3 தான் எழுத முடியும். சோ அவர் ஃபுல்லுமே எழுதி வச்சிருந்தாலும் அப்ப சட்ட சிக்கல்கள் வரும். அதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு கேஸும் எப்படி இது பண்றது, ஏன்னா இது வந்து ஜென்ரலைஸா இதுக்கு இப்படிதான் ரூல் அப்ளிகபிள் ஆகும், இதுக்கு இப்படிதான் ரூல் அப்ளிகபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஜென்ரலைஸ்டா கோர்ட்டோட டிசிஷனும் இதுல இருக்கு. அவங்க ரிலிஜன் மாறும்பொழுது சொத்து வந்து நான் வந்து கேட்கற மூலம் அம்மா அப்பா கேட்கும் போது அது அவங்க மறுக்கலாம், அவன் மதம் மாறிட்டா அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அந்த வாரிசுரிமை சட்டத்துல நிறைய ஒரு வைடு இது இருக்கு. சோ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஒரு லாஸ் அப்ளிகபிள் ஆகும்.
1: ஓகே. அண்ட் மேம் இப்போ ஒரு உயில் எழுதிருக்காங்க, அதை வந்து நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் வச்சு நம்ம ஒரு உயிலை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் மேம்?
0: என்னென்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மைனரா இருந்துச்சுன்னா செல்லுபடி ஆகாது, வயசு இது இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அன்சவுண்ட் மைண்ட், அந்த சமயத்துல அவங்க வந்து மனநிலை அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஞாபகம் மறதி இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து இப்ப வந்து சரியான மனநிலையில இல்ல,

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ உயில் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விபத்துகள்ல இருக்கிறாங்க இல்லையா, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ மேம்
1: அதுக்காக தானே உயிலை எழுதி வைக்கிறது. ஆக்சிடென்ட் இல்ல நம்ம பதச்சதுல அது வந்து மர்டர் ஆயிடுது இல்லையா. சோ அது வந்து ப்ரீ பிளான்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடத்தி இருக்காங்கன்னா வந்து அது வந்து கேன்சல் ஆயிடும். அது எல்லாமே எப்ப தெரியுமா, சேலஞ்ச் பண்ணாதான். யாருக்கும் சந்தேகம் வரல, இது பண்ணா அது இதுவாயிடும். இல்ல சந்தேகம் வந்துடுச்சு, இது இதுவா இருக்கு, நாங்க சேலஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும்.
0: ஓகே மேம். சோ இந்த ரிலிஜியன் விட்டு ரிலிஜியன் மாறுறாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு அந்த உயில் எழுதுறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கு, சோ அதை பத்தி சொல்லுங்க மேம்.
1: நான் வந்து என் பையன் வந்து அவன் ஹிந்துன்ற இதுலதான் நான் அவனுக்கு வந்து கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஹையர்ஸ் இதெல்லாம் இது பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப கிளாஸ் ஒன் ஹையர்ல வந்து என் ரெண்டு பசங்க இருக்கு, அல்ல ஒரு பையன் வந்து மதம் மாறி போயிட்டான். நான் வந்து இன்னொரு சொத்தை வந்து என் பையன் இன்னொரு பையன் எனக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கிறான். இது வந்து கேட்கும் போது கேட்க முடியாது.

0: அவங்களுக்கு வந்து இப்போ பழைய விஷயங்கள்லாம் நிறைய மறந்துட்டாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்களோட ப்ரெஷர் பண்ணி த்ரெட் மூலமா தான் இது வில்லு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த விஷயம் நடத்துக்கலாம் இந்த இதுக்காக, அதான் அதுவும் த்ரெட் இந்த ப்ரெஷர்ன்ற இதில் தான் வரும்.
1: ஓகே,
0: ஸோ அதனால செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று இந்த வில்லை இவங்களே எழுதல, இது எழுதுனது இவங்களே கிடையாது, இது உங்களோட கையெழுத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க.
2: ஓகே மேம், ஸோ நேயர்களே ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு உயில் எழுதுறப்போ என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து பெரும்பாலும் நடக்குது, அண்ட் இன்னும் இதுல இன்னும் என்ன மாதிரியான அவேர்னஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: வில்ல எழுதும் போது அடுத்த இல்லாம எழுதுறோம்.
1: ஓகே,
0: எழுதும் போது முதல்ல எழுதும் போது நான் வந்து என்னோட சுய நினைவோட தான் எழுதுறேன்றது எல்லாருமே பேரு, அவங்களோட வயசு, அவங்களோட அப்பா பேரு, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட இது ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி அவங்க கீழே சைன் கை நாட்டு எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஃபார்மேட், ஒரு டிடி எப்படி செய்யறோமோ அதே தான். சோ நீ உங்களோட ஏதோ மாதிரி இப்ப நானா முக்கியமா எல்லாத்திலும் ஆதார் கார்டு சேர்த்துக்கிறாங்க. சோ ஆதார் நம்பர் சேர்க்கணும்.
1: யாருக்கு நம்ம எழுதி, யாருக்கு
0: சம்பந்தப்பட்டவங்க, யாருக்கு நீங்க எழுதுறீங்களோ அவங்க பேரு, அவங்க வயசு, அவங்க ஆதார் நம்பர், உங்க பேரு, உங்க வயசு, உங்க ஆதார் நம்பர். நீங்க டெஸ்டேட்டர்னு வருவாங்க, அவங்க எல்லாம் பெனிஃபிஷியரிஸ் வருவாங்க. சோ நீங்க எக்ஸிக்யூட்டர் வர்றீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டர் வைக்கிறீங்க, நீங்க யாரு பெனிஃபிஷியரி கொடுக்குறீங்கன்னா அவங்கள ஒருத்தவங்க கூட எக்ஸிக்யூட்டரா இருக்கலாம். அதுவே இல்லாம தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களை, ஒரு அட்வொகேட்டோ இல்ல உங்க வீட்லயே உங்க உங்க பெரியவங்க யாரையாவது ஒருத்தவங்க நீங்க எக்ஸிக்யூட்டரா வைக்கிறீங்க, நாங்களா அவங்களை எக்ஸிக்யூட்டர்னு போட்டு அவங்களோட ஆதார் நம்பர்.
1: ஓகே,
0: இங்க விட்னஸ்னா விட்னஸ் அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட இது எல்லாமே அட்ரஸ் எல்லாமே டீடைல் செய்து அவங்க கை நாடு சைன்.
1: ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம ஒரு உயில் எழுதுறதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அடித்தல் திருத்தலோ இல்ல ஒரு பிளாங்க் ஸ்பேஸோ விட்டுட்டாங்க அப்படின்னா அத ஒரு ரீசனா வச்சு அந்த உயில நம்ம சேலஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
0: ஆமா, ஏன்னா அடிச்சல் இருக்கான், இதை வந்து ஏற்கனவே அவங்க எழுதுனது வேற ஏதோ எழுதிருக்காங்க, அது மேல இவங்க ஒயிட்னர் வச்சிருக்காங்கன்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதணும். அப்படி எழுதுனா கிழிச்சிடணும், ஒயிட்னர் வைக்க கூடாது.
1: ஓகே,
0: ஒயிட்னர் வைக்காம நீங்க வந்து கரெக்டா அது எழுதி இருக்கணும். அடிச்ச டைப் அடிச்சிருந்தாலுமே அதுல எந்த இதுமே இது இல்லாம இருக்கணும். டேட் டைம் கண்டிப்பா
1: மென்ஷன் பண்ணி
0: மென்ஷன் பண்ணிருக்கோம்.
1: ஓகே, சோ இப்ப வந்து ஒரு உயில் எழுதியிருக்காங்க, ஆனா அது வந்து ஒரு ரகசியமான ஒரு உயிலா வந்து வச்சிருக்காங்க. அந்த நபர் வந்து இறந்துட்டாங்க, ஆனா உயில் எழுதின விஷயமே வந்து யாருக்கும் தெரியலன்ற பட்சத்துல இப்ப அந்த சொத்துக்கள்லாம் வந்துட்டு வாரிசுரிமை சட்டம் படிதான் வந்து அதை பிரிப்பாங்களா மேம்?
0: கண்டிப்பா, ஏன்னா அதனாலதான் உயில் எழுதுனா நீங்க வந்து அதை தெரியப்படுத்துகின்றது. உங்க உங்க பெனிஃபிஷியரி உங்க பசங்களுக்காக இருந்தாலும் நான் அந்த மாதிரி உயிலுன்னு ஒன்று எழுதியிருக்கேன், இன்னார்ட்ட இருக்குன்னு நீங்க தெரியப்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உயிலே எழுதாம நீங்க வந்து அதுக்கு அதாவது என்ன ஆகும்னா ரொம்ப நாள் கழிச்சு

0: அதுக்கப்புறம் இந்த உயில்னு ஒண்ணு வந்து அதுக்குள்ள சொத்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அதை க்வெஸ்சன் பண்ணும்போது திருப்பி கோர்ட்டு கேஸ் அலையற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, சோ இப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப என்ன ஆகும் மேம்? ஆக்சுவலா இப்ப உயில் ரகசியம்,
0: உயில் வந்து ரகசியமா வச்சுட்டாங்க. நான் வந்து இது வந்து என்னோட செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, நான் வந்து என்னோட பையன் வந்து அவன் நல்லபடியா இருக்கிறான், பையனுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் வீடு வாங்கிட்டு அவன் வெளிநாட்டுல இருக்கான் இல்ல வேற எங்கேயோ இருக்கான், என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வறுமையில இருக்கு, நான் என் பொண்ணு பேர்ல நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன். ஆ, பொண்ணுக்கு எழுதியும் வச்சுட்டேன், எழுதி வச்சுட்டு சரி இது பையனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நமக்கு இதுக்கு அப்புறம் தெரியட்டும், நான் ஒண்ணுமே சொல்லாம நான் படிக்க பீரோ லாக்கர்லயே அதுலயே வச்சிருவேன் இல்ல பீரோ அடியிலேயே இங்கேயே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து வாரிசுரிமை சட்டம் மூலமா அம்மாவுக்கு, அம்மா இல்லனா பசங்க ரெண்டு பசங்களுக்கு பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உயில் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடு வந்து ரெண்டு பேரும் பிரிச்சிருப்பாங்க, இல்ல வித்து இருக்கலாம், இல்லனா ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டு வேற ஆளு யாராவது விட்டு இருக்கலாம், லீஸ் கொடுக்கலாம். இப்ப இதெல்லாம் நிறைய ஒரு சிச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கிடைக்கும் போது நீங்க கோர்ட்ல போய் தான் நீங்க திருப்பி இதை வந்து இது பண்ற மாதிரி ஒன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலாம். ரெண்டு பேருக்குள்ள சுமூகமான இருந்தா அந்த மாதிரி என் பேர்ல எழுதிருக்காங்க பேசலாம். எப்பவுமே பிரச்சனை எப்ப வரும்னா ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது தான், ரெண்டு பேருக்குமே அந்த இதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு போதுதான் பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனை வரும்போது எங்க போவோம் நம்ம? சொல்யூஷன் வந்து கோர்ட்டுக்கு தான் போவோம். சோ அதெல்லாம் இதுக்கு தான் ஒரு உயில் எழுதினா அதை தெரியப்படுத்துங்க. எக்ஸிகூட்டர் ஒன்னு வையுங்க, எக்ஸிகூட்டர் ஒன்னு வந்து இந்த மாதிரி உயில்னு ஒன்னு எழுதியிருக்கேன்றத வந்து உங்க வாரிசுகளுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய இந்த ஷேர்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து சரியான டாக்குமெண்டேஷன்லாம் வந்து எங்க வச்சிருக்காங்க ஏது வச்சிருக்காங்க நிறைய ஒரு வைஃபுக்கே தெரியாத அளவுக்கு வச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அடுத்ததுக்கு அப்புறம் அங்க கிளைம் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு பிளேஸ்ல வைக்கணும். அதெல்லாம் எழுதணும்னாலும் எல்லாமே எழுதணும். நீங்க எல்லாமே நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இல்லைன்னா ஒன்னொன்னுக்கும் வந்து தனியா இதுவா இருக்கும். இப்ப வந்து எனக்கு ரீசெண்டா ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே வெளிநாட்டுல சம்பாதிச்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேர் பேர்ல தான் வாங்கினாங்க. அவரு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு, அவருக்கு வந்து நடக்கிறதுலாம் சிரமம் ஆயிடுச்சு, சுகர் வந்தனால காலு நடக்க. சோ அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அபார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு பின்ன ஏதோ ஒண்ணு செய்யணும்னா கஷ்டமாயிடுமா, ஏன்னா இவருக்கு வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்ப இவரு பேர் ரெண்டு பேர் பேர்ல இருந்தா என்ன பண்றது, முதல்ல உயிலா எழுதலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் வந்து ரிலீஸ் டீட்டா எழுதி மொத்தமா நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அப்புறம் ரிலீஸ் டீட்டா என்னோட பாதி உரிமையை நான் முழுவதும் என் ஒய்ஃபுக்கு நான் விட்டு கொடுத்துறேன், என் ஒய்ஃபுக்கு தான் நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் டீட்டா எழுதிட்டேன். எழுதி ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இருக்கு அது அவர் இறந்துட்டார். இப்ப வந்து வீடு முழுமையான உரிமை யாருக்கு இருக்குன்னா மனைவிக்கு இருக்கு, அவங்களுக்கு அது தவிர வேற எந்த சொத்தும் கிடையாது. எந்த பிரச்சனை இல்ல, இவங்க வந்து ஏதோ ஒரு இதுனா கூட அவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, இல்ல பொண்ணு கூட கொஞ்ச நாள் போறாங்களா இருக்காங்க. சப்போஸ் அவர் ரிலீஸ் டீட் வைக்காம இறந்துருந்தாருன்னா தெரியுமா ஆயிருக்கும், அந்த வீட்டுக்கு உரிமை வந்து அவங்க ரெண்டு பேரும் உரிமை, அந்த பாதி உரிமை வந்து அவருக்கு, அவர் வைஃப்க்கு, அவர் பையனுக்கு, அவர் பொண்ணுக்கு.
1: ஓகே, சோ மூணு பேருக்கும் ஈக்குவல் ஷேரா
0: பிரியும். அப்ப ஈக்குவல் ஷேரா பிரியும் போது இல்ல மூணு பேரும் வந்து ஒன்னா சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இல்ல இல்ல எனக்கு இப்ப சங்கடமா இருக்கு, எனக்கு இப்ப உடனே நிறைய பணம் வேணும், நீங்க வீட்டை வித்து என் காசை கொடுங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, அவங்க அம்மா வேற வழி கிடையாது, அவங்க வீட்டை விட்டு வெளில
1: போகணும். ஓகே,
0: இப்ப இன்னைக்கு சிச்சுவேஷன் இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா எலி வலையா இருந்தாலும் ஒரு தனி வலையாவே நல்லது. சோ அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பொண்ணா இருந்தாலுமே பையனா இருந்தாலுமே தாயும் புள்ளியனாலும் வாயும் வயிறு வேற வேறனுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு நான் போய் இருக்கிறேன் இருக்கலாம், இல்லைன்னு வச்சுங்களேன் அவங்க அழுதுகிட்டே அந்த வீட்லயே பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கணும். சோ அந்த ஒரு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வில் அவசியமா எழுதணும்.
1: ஓகே,
0: அதான் நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு டவுட்டா இருந்தா இப்ப டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு இருக்குல்ல அங்க கூட நீங்க கேட்கலாம், பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு அங்க சர்வீசஸ் அத்தாரிட்டி போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க, இல்ல உங்களுக்கு லாயர் யாராவது ஹெல்ப் வேணாலும் அவங்க ஏற்பாடு பண்ணி
2: போடுவாங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. இப்போ சின்ன பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா? இது ஓகே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்றாங்கல்ல மேம், சோ அதை பத்தி சொல்லுங்க.
2: இப்ப ஒரு வில்ல வந்து லேப்ஸ் ஆயிடுது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஏன்னு வச்சுக்கோ, ஏ அவரோட பையனுக்கு எழுதி வைக்கிறார், பையன் தான், ஒரே பையனுக்கு எழுதி வைக்கிறார். ஆனா பையன் வந்து எதிர்பாராத விதமா இறந்துட்டான். இப்ப இந்த உயில் என்ன உயில் செல்லாம ஆயிடும், அதான் டாக்டர் ஆஃப் லேப்ஸ்.
1: ஓகே,
2: சோ அப்ப இல்ல செல்லாதனா அப்ப திருப்பி அவர் புதுசா தான் உயில் எழுதும். அதுக்கப்புறம் அவர் யாரு என்ன நினைக்கிறாங்களோ அவங்களை எழுதும்.
1: ஓகே மேம், சோ இப்போ இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த அப்பா சொத்துக்கள் வந்து ஒரு பிள்ளை மேல மட்டும் உயில் எழுதி வைக்கக்கூடிய பட்சத்துல அந்த பிள்ளை இறந்துடுறாங்க, அண்ட் அதை மாத்தி எழுதாம அந்த தந்தையும் இறந்துடுறாரு அப்படின்றப்போ, இப்ப இந்த இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வாரிசுரிமையை வச்சு பிரிக்கப்படுமா மேம்?

0: இறந்துட்டாருன்னு வச்சுங்கன்னா அப்போ வந்து எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி வில்லு எழுதி வச்சவங்க இறந்துட்டாங்க. ஸோ வில்லு எழுதி வச்சவரும் இறந்துட்டாரு. இப்போ நான் ஏ எழுது பிக்கு எழுதுறேன், அதாவது பி சன்னு பிக்கு எழுதுறேன். ஏ இருக்கும்போது பி இறந்துட்டாருன்னா ஏ வந்து திருப்பி உயிர் எழுதலாம். இப்போ ஏவும் இறந்துட்டாரு பியும் இறந்துட்டா அட்ட டைம்ல நடக்காது. யாராவது எய்தர் வந்து முன்னாடி பின்னாடி நடக்கும். சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் அட்ட டைம் நடத்துறாங்க. பியோட லீகல் ஹையர்ஸ் இருக்காங்க.
1: ஓகே, ஸோ யாருக்காவது எழுதி வச்சாரோ அவங்களோட லீகல் ஹையர்ஸ்க்கு அந்த வில்லு அப்படி போகும் அப்படின்ற
0: அவங்க லீகல் ஹையர்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இப்போ ஏக்கு நான் எழுதி பிக்கு எழுதிக்கிறேன், ஆனால் பிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களோட இதுக்கு போகும் இல்லையா. ஆனா ஒரு அன்மேரிடு சன்னுக்கு நான் எழுதி வச்சிடறேன். என்னோட மறைவுக்கு முன்னாடி என் பையன் மறைஞ்சிட்டானா அது டாக்டர் ஆஃப் லாப்ஸ் அந்த வில்லு செல்லாத ஆயிடும் இல்லையா. அந்த வில்லு செல்லாத ஆன பிறகு அப்ப அந்த சொத்துக்கு வந்து முழுமையா நான் ரிவர்ட் பேக் எனக்கு வந்துடும். திருப்பி நான் யாருக்கு எழுதணும் இப்ப. ஆனா இந்த பி சாவறதுக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் பையன் சிக்கிறானா. இப்ப பையனோட சொத்து அது. அப்பா இறந்துட்டாரு, இப்ப எழுதி வச்ச வில்லு எங்க அப்பா வந்து பையனுக்கு எழுதி வச்சிருக்காரு. பையன் இறந்துட்டான், அப்ப அவரோட சொத்து யாருக்கு போவோம்? அவரோட லீகல் ஹையர்ஸ்க்கு.
1: ஓகே மேம், சோ இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
0: இது உயிரை பொறுத்த வரைக்கும் ஓரல் வில்லு இந்த இது இன்டெஸ்ட் இந்த சச்சன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 2005 அப்புறம் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல மிதக்ஷாரா தயாபாகான்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அது வழியில இது பண்ணாங்க. எப்படின்னா மெயில் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து சொத்து. அது மட்டும் இல்ல, ஒரு அப்பாவோட சொத்து வந்து பையனுக்கு எப்பனா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் பையனுக்கு போகாது. அது வந்து மிதாக்ஷாரா ஸ்கூல் ஆஃப் தாட். தயாபாகல் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அதுக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு. ஆனா இதெல்லாத்தையும் தூக்கிட்டு இந்தியன் செசன்ஷன் 1925 வந்தவன என்ன செஞ்சாங்க, ஹிந்து சக்சஷன் ஆக்ட். அதுல அப்பா ஒரு சொத்து இருக்குன்னா அவரோடது வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலுமே அதுக்கும் வந்து பர்த் ரைட்னு வந்துருது. செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னும் போது அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் யாருக்கு எழுதி வைக்கிறதோ அந்த இதுல வந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லாஸ் மாறி. இப்ப ரீசெண்டா 2005 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா வந்து சொத்துரிமை உண்டு. ஸ்டேட் ஆஃப் கேரளால ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஒன்னு. இந்த கேஸ்ல என்னன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், சிரியன் கிறிஸ்டியன் வுமனோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட், ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டை வச்சு க்வெஸ்சன் பண்ண கேஸ் இது. இந்த கேஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் எஜுகேட்டர், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து இதை வந்து என்னோட ரைட்ஃபுல் ஷேரை வந்து மறுக்கிறாங்க, எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டியை மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க க்வெஸ்சன் பண்ணிருப்பாங்க.
1: ஓகே,
0: ஸோ அப்போ க்வெஸ்சன் பண்ணியிருக்கும் போது அவங்க பிரதருக்கு எதிராக போட்டிருப்பாங்க, அவங்கள அவங்க ஃபேமிலி வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா பிரதர்ஸ் ப்ராப்பர்ட்டி இந்த பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னோட ரீஜனல் ஆக்டிவ் படி கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டிகல் 15 மென்ஷன் பண்ணி ரைட்டு ஈக்குவாலிட்டி படி எனக்கு அது வரும் சொத்து வரும்னு அதன் மூலமாக சொத்து வந்துச்சு.
1: ஓகே,
0: ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 2005 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்னன்னா பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு. சில பேர் என்ன சில ஒரு சில கேஸ்ல சொன்னாங்க 2005 அப்பாவே இறந்துட்டாரு, இப்ப நீங்க வந்து அது க்வெஸ்சன் பண்ண முடியாது, அது இதுவே கிடையாது. அப்பா உயிரோட இருக்காரு உயிரோட இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. 2005 அப்புறம் என் சொத்து பிரிக்கப்படுற எல்லா சொத்துக்குமே வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்ன்றத இது கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து அப்பா இறந்துட்டாரு முன்னாடி சொத்து பசங்களுக்கு வந்துருச்சுலாம் கிடையாது. சொத்து வந்து 2005 மேலனா அது வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும். அதே மாதிரி பெண்களோட சொத்துன்னும் போது அந்த தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி, அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி அது வந்து புருஷனே இருந்தாலும் சரி பிரதர்ஸாக இருந்தாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ண முடியாது. அவங்களோட வெல் அண்ட் விஷ் முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருந்துச்சு.
1: ஓகே,
0: இவங்களோட லீகல் ரைட் ஆயிடுச்சு, என்னோட பர்த் ரைட். நான் ஒரு பெண் குழந்தை இந்த வீட்டில் பிறந்தனா என்னோட பர்த் ரைட், எனக்கு வந்து ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுன்றது இருக்கு.
1: ஓகே மேம், ஸோ இப்போ ஒரு சின்ன டவுட், அதாவது இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு 3-4 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அண்ட் உயில் எழுதுறப்போ யாருக்கு எந்த அக்கௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதுனாங்கன்னா அது அவங்களுக்கு போய் கரெக்டா சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்றப்ப அதுல நம்ம நாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து போட்டிருப்போம் இல்லையா, இப்ப அவங்களுடைய ரோல் என்ன ஆகும் மேம்?
0: அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாமினி என்னன்னா அவங்க இவங்களுக்கு அப்புறம் அவங்க அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணலாம்.
1: ஓகே,
0: அவங்க ஆப்ரேட் பண்ணலாம், ஆனா லீகல் ஹையர்ன்ற பிரின்சிபல் அப்ளிகபிள் ஆகும். இப்ப அப்பாவோட இதுவே வந்து இப்ப அம்மாவை வந்து லீகல் ஹையரா இல்ல நாமினியா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. சோ அந்த பல்க் அமௌண்ட் அப்படியே நாமினிக்குன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க அந்த அக்கௌண்ட்ட ஆபரேட் பண்ணுவாங்க, பட் இந்த சக்சஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்.
1: ஓகே, சோ அது வந்து வாரிசு உரிமை சட்டம்படி அந்த எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ
0: அவங்களுக்கு போகும். அதே நீங்க உயிலா வந்து எழுதி வச்சிட்டீங்க, இதுல உள்ள அமௌண்ட் இத்தனை ஷேர் என் வைஃப்க்கு, இத்தனை ஷேர் என் குழந்தைங்களுக்கு நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கல பிரச்சனை இல்லாம போகும். நாமினியும் நீங்க லீகல் ஹையரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்.
1: ஓகே, சோ நாமினியோட ரோல் வந்துட்டு அது

0: ஆபரேட் பண்ணுங்க.
1: அவங்க ஜஸ்ட் அவங்க உங்களுக்கு அடுத்து அவங்க அத ஒரு ட்ரஸ்டி மாதிரி தான் அவங்க. சோ நீங்க வந்து நாமினியும் லீகலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்.
2: ஓகே மேம். சோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாரிசு உரிமை சட்டம் இருக்கிறனால எல்லாருமே ஒரு வந்து இது வந்து நீங்க ஒரு வயசான பிறகுதான் எழுதணும், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட நீங்க பார்க்கவே வேண்டாம். இது ஒரு பாசிங். என்னோட நான் வந்து என் பசங்களை என்ன சார்ந்தவங்களை நான் இன்னும் விரும்புறேன். அவங்களுக்கு வந்து என்னோட லவ் அண்ட் கேரை வந்து எந்த ஒரு ஹேசல் ஃப்ரீயா எனக்கு அவங்களோட இதுக்கு போய் கிடைக்கணும். என்னோட ப்ராப்பர்ட்டிஸோ என்ன மறைவுக்கு அப்புறம் என்னோட இது எதுவுமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாம போய் கிடைக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா உயில் எழுதும். உயில் இன்னைய காலகட்டத்தில் எல்லாரும் எழுதும். 18 வயசுக்கான எல்லாருமே எழுதுங்க. உங்க வாழ்நாள் அது எத்தனை முறை வேணாலும் கிழிச்சிட்டு நீங்க எழுதலாம். சோ அப்ப உயில்ன்றது எழுதும் போது என்னன்னா என்ன உங்களோட விஷ் அங்க ஃபுல்ஃபில் ஆகும். நான் இன்னாருக்கு தான் கொடுக்க விரும்புறேன்றது விஷ் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனை போய் அதை குவெஸ்டின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அதாவது லாங் ப்ராசஸா இல்லாம ஈஸியா போயிடும். உயில் எழுதி வைக்கும் போது இந்த அக்கௌண்ட்ஸ் பேங்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லீகல் சர்டிபிகேட் கொண்டு வாங்க, அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணும், உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப எதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு கிடைக்காம அவங்க அலையிற மாதிரி இருக்கும். அந்த அலைச்சல் அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட நீங்க கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உயில் எழுதுறது ரொம்ப முக்கியம்.
2: ஓகே மேம். சோ இன்னைக்கு நம்ம ஷோல கலந்துகிட்ட உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
1: நன்றி ஆனந்தி. தேங்க்யூ.
2: தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 2:16:30. இசைக்கு வயதில்லை, நல்ல பாடல்களுக்கு எல்லைகளே இல்லை. காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் சில பாடல்கள் நம் மனங்களில் என்றும் நிலைத்து நிற்கும். அந்த இனிய மறக்க முடியாத திரைப்பட பாடல்களை மீண்டும் உங்கள் செவிக்கு விருந்தாக்க வரும் நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்த்வான். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம். பி.பி. சீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரலில் புதிய மலை என்ற பாடல்.

நேரம் 2:19. காலங்கள் கடந்தாலும் காற்றோடு கடந்து வரும் இனிய ராகங்கள், நினைவுகளை நெஞ்சில் மீட்டெடுத்து நம்மை மீண்டும் அந்த பொற்காலத்திற்கு அழைத்து செல்லும் காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் என்ன என்ன வார்த்தைகளோ. பி. சுஷீலா குரலில்.

பழைய பாடல்கள் வெறும் இசை அல்ல, அவை நம் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்கள். ஒவ்வொரு வரியிலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகத்திலும் ஒரு உணர்வு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 2:28:58. நேற்றைய இசை இன்று நினைவாக, இன்றும் என்றும் இனிமையாக காலத்தை வென்று நம் இதயங்களில் வாழும் அந்த அற்புத காலங்களை ரசிப்போம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறப்பு.

நேரம் 2:35 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். காலம் ஓடிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தின் கைகளில் சிக்காமல் நம் இதங்களில் என்றும் இளமையாக வாழ்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நினைவுகளுக்கு மொழி தேவையில்லை, அவற்றை மீட்டெடுக்க ஒரு மெட்டு போதும். அந்த மெட்டுகளின் பொக்கிஷங்களில் அடுத்ததாக வருவது ஆலயமணி திரைப்படத்திலிருந்து திரைப்பட பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:49:59. காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காலத்து வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.
2: சூப்பர்னா

உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் 3:01:22. ஆரோக்கியமான குழந்தைகளே நாளைய இந்தியாவின் வலிமையான அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளின் வளர்ச்சியும் நல்வாழ்வின் பெற்றோர்களின் அக்கறையும் மிக முக்கியமானது அப்படின்றது ரொம்ப உண்மையான கருத்து. குழந்தை பருவத்தில் அடிக்கடி ஏற்படுற உடல் நல பிரச்சனைகள் கொண்டான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு முக்கிய இடத்தை பெறுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். பல பெற்றோர்கள் பார்த்திங்க அப்படின்னா இதை சாதாரண வயிற்றுப்போக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எடுத்துக்குவாங்க. வயிற்றுப்போக்கின் காரணங்கள், அதனால் ஏற்படும் நீரிழப்பு, அதன் அறிகுறிகள், அதன் தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து தெரிந்து கொள்ள மிக அவசியமாக ஒன்றாகவே இருக்குது. இந்த முக்கியமான தலைப்பில் தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிற மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் இளவரசு அவர்கள், குழந்தை நல மருத்துவர். நிகழ்ச்சிக்கு சார் வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார்.
0: சார், நிகழ்ச்சியில் முதலாவது சொன்ன மாதிரி தான், குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்
1: சார். வயிற்றுப்போக்கு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து எத்தனை தடவை மோஷன் போகிறாங்க, அந்த மோஷன் வந்து எப்படி போகிறாங்க, இது ரெண்டு விஷயம் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வழக்கமாக போகிறதோட தண்ணியாக போவாங்க.
0: ஓகே சார்.
1: குறைஞ்சது 3 இல்லை 3 தடவைக்கு மேலே 24 மணி நேரத்துக்கு 3 இல்லை 3 தடவைக்கு மேலே தண்ணியாக போகிறாங்க அப்படின்னா அது வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஓகே சார். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.
1: குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து வந்து வைரல் தொற்று, அப்புறம் பாக்டீரியா, அப்புறம் பேரசைட்னு சொல்கிற ஒற்றுணிகள், அதுக்கப்புறம் குழந்தைகள் அன்றாட உணவு அசுத்தமாக இருக்கிறது, வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றது, இதுவுமே வந்து ஒரு பொதுவான காரணமாக நம்ம எடுத்துக்கலாம்.
0: இப்போ நீங்கள் 3 விஷயங்கள் சொன்னீங்க, பாக்டீரியா, பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுங்களா நேயர்களுக்காக?
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம்ல நம்ம, அதை தொற்று, அதனால தான் வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அதில் காமனாக பார்த்தீங்கன்னா வைரல் வயிற்றுப்போக்கு. அதுக்கு அந்த ஆர்கனிசம் பேர் சொல்லணும்னா நம்ம வந்து இந்த ரோட்டா வைரஸ் சொல்லுவோம். அதுக்கு ஏற்கனவே நம்ம இந்திய தடுப்பூசி அதெல்லாம் சொட்டு மருந்தெல்லாம் இருக்குது, அதான் ஆனால் மோஸ்ட் காமன். ரெண்டாவது பாக்டீரியானா ஷிகல்லா. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில்

0: வந்து செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஷிகல்லா அவுட் பிரேக் இருக்குது, அதனால் வயிற்றுப்போக்கு உயிரிழப்புகள் கூட அங்கே பதிவாயிட்ருக்கு. ஒற்றுணிகள் ரொம்ப ரேர் பட்டானா அதுவுமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். உணவு பழக்கங்கள் எல்லோரும் நம்ம தெரிஞ்சது தான், சரிங்களா?
1: ஓகே சார். நேர்களே, நீங்களும் உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2272230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன மறக்காமல் சேர்த்து டயல் பண்ணுங்கள். தொடர்ந்து சார்கிட்ட பேசுவோம். சார், எந்த வந்து குழந்தைங்களுக்கு மிகவும் இது அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: குழந்தைகள் பாதிக்கப்படுறதுன்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் போகிறாங்கல்ல,
1: ஓகே,
0: ஸ்கூல் போகிறாங்க, அப்படி இல்லைனா வெளியே ஏதாச்சும் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் இந்த மாதிரி சேர்ப்போம். காமனான வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி குழந்தை மோஸ்ட்டாக எல்லாம் தாய்ப்பால் கொடுக்க போகிறோம். 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் இந்த வயது தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது.
1: இப்போ இந்த ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி வரைக்கும் அந்த 6 மாதம் வரைக்கும் சேஃபர் பீரியட் தானா
0: மோஸ்ட்டாக நம்ம அதிகமாக கன்சிடர்? ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுக்க போகிறோம், அம்மா பார்த்துக்க போகிறாங்க, எக்ஸ்போஷர் பெருசாக குழந்தைக்கு வெளில இருக்காது.
1: வயிற்றுப்போக்கு வந்து ஒரு சாதாரண பிரச்சனையா இல்லை இது ஆபத்தான பிரச்சனையா, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். இது சாதாரண பிரச்சனையா எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை இது ஆபத்தான பிரச்சனை தான்ப்பா அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்?
0: இதை நம்ம சாதாரண பிரச்சனையாகவும் எடுத்துக்கலாம், ஆபத்தாகவும் எடுத்துக்கலாம்.
1: எதனால இது ரெண்டுத்தையுமே எப்படி எடுத்துக்கலாம்? ஆமாம்,
0: இப்போ நம்ம வந்து சாதாரண பிரச்சனை அப்படின்னா இப்போ வைரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 or 2 days இருக்கும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீர் சத்து குறைபாடு இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கும் குழந்தை, அதுவாக சரியாயிடும். அதே நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம், குழந்தைய அப்படியே விட்டுட்டோம், 1 or 2 days டிலே பண்ணுறீங்க அப்படின்னா நீர் சத்து கம்மியாச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து.
1: ரெண்டு கிரைட்டீரியாவும் இருக்குது இதில்.
0: ஆமாம், பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும்.
1: ஓகே சார். சார், இப்போ கோடை மற்றும் மழைக்காலங்களில் தான் வயிற்றுப்போக்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக கோடை மழைக்காலம் பருவநிலை மாற்றம் மெயினாக முக்கியமாக. இப்போ கோடை காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிருமி தொற்று பரவல் வந்து அதிகமாக இருக்கும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு நம்ம இந்த ஜூஸு இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கி தருவோம், வெளி தண்ணி, இந்த ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி குடிக்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் வந்து சீக்கிரமாக கெட்டுடும், அப்போ நம்ம கெட்ட உணவு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான இது அதிகம். அதுவே நீங்கள் மழைக்காலம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெள்ளம், இந்த இயற்கை பேரழிவு அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாகும். அந்த தண்ணியில் தண்ணி வந்து மிக்ஸ் ஆகுறது, கழிவு நீர் மிக்ஸ் ஆகுறது, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக, அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ரெண்டு டைம்லேயும் அதிகமாக வரும்.
1: ஓகே சார். இப்போ நீரிழப்பு என்றால் என்ன அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ நம்ம டாக்டர் டைரியா பற்றி பேசியிருந்தோம், இப்போ நீரிழப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு?
0: நீர் இழப்புனால் நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் மோர் தென் 50% 50% மேலே நீரால் ஆனது. அது குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பிறந்த குழந்தைங்கன்னு பார்த்தா 60-70% 70% வரைக்குமே நீர். அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மோர் தென் 50% நீரால் ஆனது. அந்த நீர் சத்து கம்மி ஆகுது அப்படின்னும் போது குழந்தைகளுக்கு அதான விளைவுகள் அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? அது எப்படின்னா கொஞ்சம் அது ஒரு சில கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம், கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. நீர் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன், ஏன்னா அது கூட உப்பு சத்தும் போகும். நீர் போகுது அது கூட உப்பும் போகுதுன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு.
1: இப்போ வயிற்றுப்போக்கால் குழந்தைங்களுக்கு எவ்வாறு நீரிழப்பு ஏற்படுதுன்னு கொஞ்சம் விளாவரியாக சொல்லுங்கள் டாக்டர்.
0: இப்போ வயிற்றுப்போக்கு நம்ம மெயினாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணியாக போகிறது. இப்போ அதிகமாக தண்ணி போகுது, நம்ம அதுக்கான தண்ணி குழந்தைக்கு கொடுக்கறது இல்லை, இல்லைனா அந்த அளவுக்கு தண்ணி குழந்தை குடிக்காது. அப்படின்னா நீர் அதிகமாக வெளியே போகுது, ஆட்டோமேட்டிக்காக அது இழப்பு ஏற்படுது, சரிங்களா? அது கூட உப்பும் சேர்ந்து போகும் எப்போவுமே. அதனால் அது ரெண்டுமே போகிறதால உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும்.
1: இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நீரிழப்பு ஏற்படுது அப்படின்றத எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கலாம், இல்லை எப்படி அதை அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள்.
0: முதல்ல நம்ம குழந்தைங்கள வந்து ரெகுலராக கண்காணிக்கணும். இப்போ அவங்க மோஷன் போகிறாங்க அப்படின்னா கூட யூஸ்வலாக நம்ம அக்கம்பனி பண்ணுறது பெஸ்ட்டு. போகிறாங்க தண்ணியாக போகிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை போகிறாங்கன்னா ஓகே. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 3 தடவைக்கு மேலே தண்ணியாக போகிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் குழந்தைய என்ன உற்று நோக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து முதல் விஷயம் வந்து அதிகமாக தாகம் எடுக்கும், குழந்தை அதிகமாக தண்ணி குடிப்பாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு தகுந்த யூரின் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாய் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியாக இருக்கும், நம்ம எப்போவுமே நாக்கு அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும், ஆனால் அது வறட்சியாக இருக்குது. குழந்தை ஒரு மாதிரியாக சோர்வாக இருக்காங்க, சோர்ந்து படுத்துட்ருக்காங்க, நார்மலாக போகிறதாட யூரின் கம்மியாக போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
1: இப்போ நீரிழப்பினுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்லாம் என்னென்ன? இந்த நிலை அறிகுறிகள்லாம் இதுதான் ஆரம்ப நிலை அறிகுறி, இல்லை இது நீரிழப்புடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா எப்படி எதை வச்சு கண்காணிக்கலாம்?
0: இப்போ நம்ம ஆரம்ப நிலை, நான் இப்போ நீங்கள் போன கேள்விக்கு நான் சொன்னேன்ல, ஆரம்ப நிலைன்னா இப்போ குழந்தை அதிகமாக தண்ணி குடிக்கும், ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருக்கும்,

0: அதுவே வந்து அதிகமாகிடுச்சுன்னா குழந்தை தண்ணியே குடிக்காது. நீங்கள் கொடுத்தாலும் தண்ணி குடிக்காது. இப்போ வந்து நீர் வந்து உங்களுக்கு வெளியே அதிகமாக இழந்துடுச்சு, ஆனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியே சோர்வாக படுத்துகிட்டே இருப்பாங்க, கை கால்லாம் சில்லுன்னு ஆகிடும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம உடனே யூரினே போக மாட்டாங்க. இப்போ காலையில் போகிறாங்கன்னா ஈவினிங் நைட் வரைக்கும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நான் உடனடியாக அருகாமையில் இருக்க மருத்துவமனைக்கு குழந்தைய கூட்டு போகிறது ரொம்ப அவசியம்.
1: இதுவே ஆரம்ப நிலை அறிகுறியும் இப்படி தான் இருக்கும், இல்லை லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அறிகுறி?
0: அதான், ஆரம்பத்தில் குழந்தை நிறைய தண்ணி குடிப்பாங்க.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டாங்க, தண்ணியே குடிக்க மாட்டுறாங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்க, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு, யூரினே போக மாட்டுறாங்க ஒரு 12 hours மேலேனா, இது வந்து ரொம்ப நம்ம பயப்பட வேண்டிய விஷயம்.
1: இது 12 hours மேலே போனாலே நம்ம
0: யூரின் போகலாம்,
1: யூரின் போகல அப்படின்னா
0: அந்த மாதிரினா அது ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம். உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற மருத்துவரும் மருத்துவமனையும் உடனடியாக அணுகி ஆகணும்.
1: இப்போ கடுமையான நீரிழிவு அறிகுறிகள் வந்து என்னென்னா, யூரினே போக மாட்டாங்க,
0: யூரின் போக மாட்டாங்க, ஒரு மாதிரியாக சோர்வாகவே இருப்பாங்க, சுத்தமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, வயிற்றால் போயிட்டே இருக்கும், வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் தண்ணியே குடிக்க மாட்டாங்க,
1: எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடுமையான அறிகுறிகளை எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்குவால இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா?
0: ஆமாம், உண்மைதான். அதாவது இப்போ இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்துடுச்சு, உலக லெவலில் நம்ம வளர்ந்துட்டாலும் இன்னும் குழந்தைகளோட 5 மொர்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து இன்னுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து பொதுவானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிமோனியா காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது நம்மளுக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% 105 டெத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து நம்ம இந்த டீஹைட்ரேஷனால், நீர் இழப்புறதால வரதால, அந்த காரணத்தால் தான் குழந்தைகள் இறக்குறாங்க.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேர்களே, நேரம் 3:11 7 ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டயேரியா அண்ட் டீஹைட்ரேஷன் பற்றி டாக்டர் இளவரசு அவர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை தெளிவாகவே சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணி டாக்டர்கிட்ட டேரெக்டாகவே பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன் குறியீட்டு எண்ணை சேர்த்து டயல் பண்ணுங்கள். டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசியிருந்தோம் இல்லையா, இந்த 5 குழந்தைகளுக்கு பற்றி பேசியிருந்தோம், அதில் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த அவங்களுக்கு என்னென்னலாம் அந்த அறிகுறிகள், எப்படிலாம் அந்த டெத் ரேட்ஸ் வந்து வருது அப்படின்றத பற்றி.
0: அதான், இப்போ வந்து குழந்தைகள் வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் கூட வாந்தி எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த டீஹைட்ரேஷன் சொல்கிறோம்ல, அது வந்து மாடரேட்லேருந்து சிவியர் ஆகிடும். அப்படி சிவியர் ஆகும் பட்சத்தில் வந்து நம்ம குழந்தைகள் ஒழுங்காக பராமரிக்கலைன்னா இப்போ பிபி கம்மியாகிறது, ஷாக்னு சொல்லுவாங்க, ரத்த ஓட்டம் கம்மியாகிறது, சம்டைம்ஸ் அதனால் மூளை பாதிப்பு கூட வரலாம். சரிங்களா, குழந்தைங்களுக்கு அந்த நொடிப்பு வர்றது, அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வில்லேஜ் ஏரியாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அப்படின்னா எடுத்துக்கும் போது நம்ம வந்து மக்களிடையே விழிப்புணர்வு இருக்கிறது ரொம்ப அவசியம். எப்போவுமே இப்போ வந்து மருத்துவமனைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா மருத்துவமனைக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் ஒரு 10-30 கிலோமீட்டர் கூட தூரமாக இருக்கலாம், அவங்க நடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம், அந்த டைமில் குழந்தைய தூக்கிட்டு போகணும், குழந்தை நடக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது நம்ம வீட்டிலையே வச்சுட்டு இனிஷியலாக, அதாவது ஆரம்பத்தில் குழந்தைக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி இருக்குது, நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, குழந்தை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க, வாய் வழியாக எடுத்துக்க முடியுது அப்படின்னா நம்ம வீட்டிலையே இருக்கிற, வீட்டிலே ரெடி பண்ணுற ORS இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 5-6 டீஸ்பூன் சர்க்கரை, அதை மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற அந்த சாப்பாடு வடிக்கிறோம்ல, கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம்ல, அந்த கஞ்சி நீர், அந்த தண்ணி, அது வந்து நம்ம கொடுக்கலாம். இது மூலியமாகவே நம்ம வந்து ஓரளவுக்கு குழந்தைய வந்து அந்த நீர் சத்து குறைபாடிலிருந்து நம்ம காப்பாற்றலாம். இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு அவசியம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து வயிற்றுப்போக்கிற்கும் சாதாரண மலம் கழித்தலுக்கும் எப்படி வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ வந்து குழந்தை வந்து டெய்லியும் போகிற மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிலே போகிறாங்க, ஆனால் ஒரு 4-5 தடவை போகிறாங்க அப்படின்னா நம்ம பயப்பட வேணாம், அது வந்து நார்மல்.
1: ஓகே,
0: இப்போ குழந்தை அதிகமாக சாப்பிட்டு

0: அந்த மாதிரி ஒரு சில டைமில் நான் நார்மலாக போகிறாங்க, ஆனால் ஒரு நாலு நாலு தான் இந்த இடம் போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த நீர் சத்து குறைபாடு அதில் வராது. ஆனால் தண்ணியாக போகிறாங்க, ரொம்ப தண்ணியாக போகிறாங்க, அதிக அளவில் போகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் நார்மலாக இருக்கிறதுக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கும் வித்தியாசம். இன்னொன்று வந்து இப்போது தண்ணியாக போகிறது அதில் வந்து சளி கலந்தோ இல்லை ரத்தம் கலந்தோ போகுதா, அது வந்து முக்கியம். அப்படின்னா அது பாக்டீரியாவால் காரணமாக இருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து இங்கிலீஷில் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். அதுவுமே நம்ம வந்து பார்க்கணும், குழந்தை எப்படி போகிறாங்க அப்படின்றது. அதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக நம்ம பார்க்குறோம்.
1: இப்போ வயிற்றுப்போக்கின் பொழுது சாதாரணமாக குடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் குழந்தைங்களுக்கு?
0: இப்போ வயிற்றுப்போக்கால் இப்போ நீங்கள் அந்த குடலில் குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த வில்லஸ்ன்னு சொல்லுவோம், இன்டெஸ்டின் வில்லஸ், அந்த அப்சார்ப்ஷன் பவர் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால தான் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு சில சத்து, இப்போ ஜிங்க் அந்த போல சத்துக்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஃப்யூச்சரில் குழந்தைக்கு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டாக்டர், ஒரு ஒரு குழந்தை வந்து எத்தனை முறை மலம் கழிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம வயிற்றுப்போக்காக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக சொன்னீங்க சாப்பிடும்பொழுது நிறைய சாப்பிட்டாங்கன்னா நிறைய போவாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. சரி, இப்போ இல்லை யூஸ்வலாக உங்களுக்கு டைரியா இருக்கு, ஆனால் நிறைய டைம் போகிறாங்கன்னா எத்தனை முறையை வந்து அதை நம்ம கன்சிடர்?
0: 24 மணி நேரத்தில் 3 தடவைக்கு மேலே தண்ணியாக போனோம்.
1: 24 மணி நேரத்துக்கு மேலே,
0: 24 மணி நேரத்துக்குள்ள 3 தடவைக்கு மேலே,
1: 3 தடவைக்கு மேலே அப்படின்னு எடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து
0: வயிற்றுப்போக்கு
1: அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி சொல்ல மாதிரி தான் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் பெற்றோர் முதல்ல என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லுங்கள்.
0: பெற்றோர் முதல் அதான் நம்ம வீட்லேயே ஃபஸ்ட்டு வந்து ஓஆர்எஸ் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். பக்கத்திலே நம்மளுக்கு மருத்துவமனையோ இல்லை ஃபார்மசி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓஆர்எஸ் பேக்கெட்னு ஒன்று இருக்கும், அதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாமிட் மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml, ஒரு 10 கிலோ குழந்தை இருக்குன்னா ஒரு 5 ml, அவங்களுக்கு ஒரு 10 கிலோனா ஒரு 50 ml, ஒரு தடவை வாமிட் பண்ணுற மாதிரி. அது மாதிரி வயிற்றால் போகுதுன்னா ஒரு 100 ml, அந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலே அதை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், நேர் வராங்க பேசுகிறோம். ஹலோ வணக்கம், நீங்கள் நேரலையில் இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம், நீங்கள் நேரலையில் இணைந்திருக்கிறீங்க.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம். வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்கள்.
2: வணக்கம் டாக்டர். இந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு ஏற்படுதுன்னா அந்த வயிற்றுப்போக்கு எவ்வளவு நாள் கழிச்சு சரியாகும்? இது வந்து ஒரு 2-3 நாட்கள் அப்படிங்கறது அது காமனா இருந்தது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் மாதிரி போடுறோமே, அது வந்து உடல்ல கழிவுகளை வெளியேற்றாம அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் லூஸ் மோஷன் போச்சுன்னா உடம்புகள்ல கழிவு வெளியேற்றம் ஆகுது, அதை ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ சயின்டிபிக்கா எப்படி அணுகிறது, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பெரியவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடும். சிறிய குழந்தைகள் பாத்தீங்கன்னாவே இயல்பாகவே அவங்க ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி போவாங்க, அதே மாதிரி நீட்டு தான் இருக்கும். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வந்திருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அஜீர்ண கோளாறுகள் அவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்ன? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியோல
0: கேட்டுக்கிறேன்.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார். நீங்க பேசலாம்.
0: கேள்வி கேட்டதுக்கு நன்றி மேடம். நீங்க கேட்ட முதல் கேள்வி, அதாவது வந்து இப்போ லூஸ் மோஷன் போகுது குழந்தைக்கு வயிற்றால் போகும்போது அது தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது மருந்து இல்லை மாத்திரை அந்த மாதிரி ஏதாவது தரலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ குழந்தைகளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தர்றதில்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டயரியா, ஒரு நார்மல் எபிசோட்னா நம்ம ஒரு 7 நாள் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம், அதனால் எந்த தப்பும் இல்லை. அதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா தான் நம்ம மற்றபடி வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். வயிற்றுப்போக்கை தடுக்கிறதுக்கான மருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. அப்படியே நம்ம கொடுக்கறது வந்து வயிற்றுப்போக்கால் வர காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுக்கு தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆகிடும். அதனால் மாத்திரை நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது கிடையாது, கொடுக்கறது நல்லது கிடையாது மேடம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி, இப்போ பெரியவங்களுக்கு வந்து நாம் சொல்லிடலாம் கண்டுபிடிச்சிடலாம், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குழந்தைங்க வந்து மோஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னா இந்த காலத்தில் குழந்தைங்க நம்மளோட விவரமாகவே இருக்காங்கன்னு நான் வேணால் சொல்கிறேன். அவங்களே வந்து சொல்லுவாங்க இது மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பேச தெரியாத குழந்தைகள், அதாவது பேசக்கூடிய வயதில் இல்லாத குழந்தைங்கள்லாம் மோஸ்ட்டாக நாம் தான் பார்த்துக்க போகிறோம். அதனால் அதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, குழந்தைகள் வந்து மோஷன் போகிறத நம்மளால் பார்க்க

0: முடியல அப்படின்ற பட்சத்தில், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பார்த்தா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஜுரம் இருக்கும். ஜுரம் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மோஷன் போகிற பிளட் இருக்கா இல்லையா, அதுவும் அங்கே போகிறத நம்ம பார்த்தா அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். மெயினாக டீஹைட்ரேஷன் சயின்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கண்ணில் நம்ம கண் வந்து உள்ளே போன மாதிரி இருக்கிறது, ரொம்ப டல்லாக இருக்காங்க, யூரின் போக மாட்டுறாங்க, வயிற்று உப்பசமாக இருக்குது, வயிறு வலிச்சு வலிச்சு போகிறது, இந்த மாதிரி குழந்தைகளே சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மேம்.
1: ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, வீட்டிலே என்னென்ன பராமரிப்பு கொடுக்கலாம், அதை நீங்கள் ஓஆர்எஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த ஓஆர்எஸ் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணுன்றத சொல்லுங்கள் டாக்டர். இப்போ ஒரு தடவையே போயிட்டாங்க அப்படின்னா ஒரு தடவையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு அப்புறம் கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: மூணு தடவைக்கு மேலே ஒரு நாளில் போனால் தான் நம்ம வந்து வயிற்றுப்போக்காவே எடுத்துக்கிறோம்.
1: ஓகே,
0: அதனால் அவங்க வந்து நீர் சத்து குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நம்ம மூணு பிளான் சொல்லுவோம், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லுவோம். அதில் பிளான் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சத்து குறையிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்குறோம்.
1: ஓகே டாக்டர்.
0: அதாவது நம்மளுக்கு லாஸ் ஆகுது இல்லை, நம்மளுக்கு வந்து மோஷனால் லாஸ் ஆகிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வாந்தி எடுத்தாங்கன்னா 5 ml அவங்க வெயிட்டுக்கு, இதுவே வந்து மோஷன் அதிகமாக போகிறாங்கன்னா 10 ml. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஓஆர்எஸ் அந்த காம்பினேஷனாகவும் இருக்கலாம், கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். அது கூட இப்போ ஜிங்க் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அதுவுமே கொஞ்சம் கட்டாயமானது இப்போது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 3:24:16 ஆயிட்டிருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில டயேரியா அண்ட் டிஹைட்ரேஷன் பத்தி டாக்டர் இளவரசு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, குழந்தை நல மருத்துவர், நிறைய விஷயங்களை தெளிவாகவே சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களுக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரக்டாக டாக்டர்கிட்ட பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. டாக்டர், நம்ம லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த வீட்டிலே செய்யக்கூடிய பராமரிப்பு பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. அதில் ஓஆர்எஸ் தயாரிக்கும்

0: நேரம் 3:24:16 ஆயிட்டிருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில டயேரியா அண்ட் டிஹைட்ரேஷன் பத்தி டாக்டர் இளவரசு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை நல மருத்துவர் நிறைய விஷயங்களை தெளிவாகவே சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களுக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா டாக்டர்கிட்ட பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. டாக்டர், நம்ம லாஸ்டா பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த வீட்டிலே செய்யக்கூடிய பராமரிப்பு பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுல ஓஆர்எஸ் தயாரிக்கும் முறையை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
1: வீட்டிலே தயாரிக்கிற ஓஆர்எஸ் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் சுத்தமான தண்ணி, அது கூட 6 தேக்கரண்டி சர்க்கரை, அதுக்கப்புறம் 1/2 தேக்கரண்டி உப்பு, இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து 24 hours 24 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப புதுசா நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஓஆர்எஸ் இல்லாமல் வீட்டிலே தயாரிக்கக்கூடிய நீரிழப்பு தடுப்பு பானங்கள் ஏதாவது இருக்கா?
1: இருக்கு சார். முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி கஞ்சி இருக்குங்களே,
0: ஓகே
1: அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சர்க்கரை கரைச்சல் இப்போ நான் சொன்னல அது தரலாம். அதுவும் முடியல அப்படின்னா இளநீர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சிறந்த டிஹைட்ரேஷன் அதுக்கான ஒரு இதுவாக இருக்கும் சார்.
0: ஓகே டாக்டர், இப்போ வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன உணவு கொடுக்கலாம் டாக்டர்?
1: குழந்தைகளுக்கு வந்து காரம் அதிகமாக எண்ணெய் பொருட்கள் இல்லாமல் ஈஸியாக செரிமானம் ஆகிற பொருட்கள் கொடுக்கறது எப்போவுமே சிறந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதம், இட்லி, கஞ்சி, பழங்கள், வாழைப்பழம், தயிர் சாதம். தயிர் சாதம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உணவுகள்லாம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம்.
0: இப்போ என்னென்ன உணவுகள் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன உணவுகள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கொடுக்கக்கூடாத உணவுகள்னால் செரிமானம் ஆக ஈஸியாக, அதாவது நம்ம எளிதில் செரிமானம் ஆகாத உணவுகள், அதாவது இப்போ எண்ணெயில் நம்ம வறுத்தது இந்த மாதிரி உணவுகள், அதிகமாக காரம் இருக்கிற உணவுகள், அதுக்கப்புறம் குளிர்பானங்கள், அதிக சர்க்கரை கண்டென்ட், இந்த சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற குளிர்பானங்கள், அதிகமாக இனிப்பு உணவுகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கை வந்து அதிகமாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் பொருட்கள், எண்ணெய் வச்சு நம்ம சமைக்கிற பொருட்கள் அதெல்லாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர்? அதுக்கு முன்னாடி ஒரு நேர் நிற்கிறாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் நேரில் நினைந்திருக்கிறீங்க, டாக்டர்கிட்ட டைரெக்டாக பேசலாம். ஹலோ
2: ஆ வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்
1: மேடம், சொல்லுங்கள். ஹலோ மேடம், கேக்குதுங்களா? ஹலோ
2: ஹலோ
1: சொல்லுங்க மேடம்.
2: தாய்ப்பால் குடுக்கறாங்கல்ல பெண்கள், அந்த குழந்தைகள் வந்து வயிற்றுப்போக்கள் வராம எப்படி தடுக்கணும், அவங்க எப்படி பாதுகாக்கணும், அதை மட்டும் சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, இதை சொல்றேம்மா.
0: டாக்டர், நான் கேட்ட கேள்வியை தான் காலர்ஸ் மே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர்.
1: கண்டிப்பா, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாய்ப்பால் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னா 6 மாதங்களுக்குள்ளே குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வருது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஆனால் வயிற்றுப்போக்கு வருது கண்டிப்பாக, நீங்கள் வந்து 3 தடைக்கு மேலே போகிறாங்க, சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம யூஸ்வலாக கொடுக்குறதோட அடிக்கடி கொடுக்கணும். இப்போ ஒன்ஸ் குழந்தை வந்து வயிற்றுப்போக்கு இருக்குதுன்னா உடனே குழந்தைக்கு நம்ம அந்த டைம்லேயே தாய்ப்பால் கொடுக்கணும். இந்த மாதிரி தாய்ப்பால் வந்து அடிக்கடி, அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் தாய்ப்பால் கொடுக்கறத, எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது.
0: வயிற்றுப்போக்கு இருக்கும்பொழுது கூட நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாம்,
1: கண்டிப்பாக கொடுக்கணும்.
0: கண்டிப்பாக
1: நிறுத்தக்கூடாது, அதிகமாக கொடுக்கணும், வழக்கத்தோட அதிகமாக கொடுக்கணும்.
0: யூஸ்வலாக கொடுக்குற
1: கண்டென்ட்டோட அதிகமாக கொடுக்கணும்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பரவேளைக்கு பிறகு. டாக்டர்,
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசி.

0: நேரம் 3:32:49 நொடிகள் ஆயிட்டு ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் டயேரியா அண்ட் டீஹைட்ரேஷன் பத்தி டாக்டர் இளவரசு குழந்தை நல மருத்துவர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தெளிவாகவும் சூப்பராகவும் சொல்லிட்டு இருக்காரு. நேர்களே, இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்க டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணுடைய நம்பர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டை என்ன சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், நம்ம லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம வந்து சிகிச்சை தொடர்பான கேள்விகளுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க, உங்ககிட்ட பேசுகிறோம். ஹலோ, வணக்கம், நீங்கள் நேரலையில் நின்றுருக்கீங்க. ஹலோ
1: ஹலோ டாக்டர், நாங்கள் கடலூர்லேருந்து பேசுகிறேன், சக்தி. எனக்கு ஒரு 6.5 வயசு ஆகுது குழந்தை.
2: ம், சொல்லுங்கள் மேடம்.
1: அவங்களுக்கு அப்பப்போ மோஷன் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயிற்று வலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிவாமிங் டேப்லெட்டும் கொடுத்துட்டோம், சிரப் கொடுத்தோம். ஆனா அவ அப்பப்ப வயித்து வலின்னு சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா?
2: மோஷன் வந்து போகும்போது தண்ணியா போறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா இல்ல நார்மலா போறாங்களா?
1: அப்படி இல்ல டாக்டர்,
2: நார்மலா தான் போறாங்க.
1: நார்மலா தான் போறாங்க.
2: வலி வந்து மோஷன் போறதுக்கு முன்னாடி தான் இருக்குனு சொல்றாங்களா இல்ல அப்பப்ப வயிறு வலி அந்த மாதிரி சொல்றாங்களா?
1: மோஷன் போறதுக்கு முன்னாடி சொல்றாங்க.
2: இல்ல, அது இல்லாத

0: மற்ற நார்மல் டைம்லேயும் சொல்கிறாங்களா?
1: நார்மல் டைம்னு சொல்கிறாங்க, ஆனால் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, இப்போ ஆஃப் பண்ணிட்டுருக்கான்.
0: ஓகே ஓகே ஓகே மேடம். அது நம்ம நீங்கள் சொல்கிறது வந்து வயிற்றுப்போக்கு இல்லை, வயிறு வந்து பிரச்சனை இருக்குது. அதிகமாக இந்த வெளி வெளியே உணவுகள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்களா ரெகுலராக?
1: இல்லை டாக்டர், அந்த அளவுக்கு ரொம்ப கொடுக்கறது இல்லை.
0: ஓகே ஓகே ஓகே மேடம். மோஸ்ட்டாக அந்த வயிறு பிரச்சனை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து நம்ம அந்த வயிற்றுப்போக்கு அது மாதிரி தெரியல, நம்ம இந்த ஸ்நாக்ஸ் இது பண்ணிவிட்டு ஃபுட்டு ஓரளவுக்கு நீங்கள் ரெகுலராக இந்த கீரை இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து சரியாகிறதுக்கான சான்ஸ் அதிகம். அப்படி இல்லாமல் நல்ல உணவுகள், வீட்டில் சமைத்த உணவுகளை தரீங்க, அப்படி இருந்தும் குழந்தை இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுகிறதுல எந்த தப்பும் இல்லை.
2: எந்த நிலையில உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்ற நிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: கண்டிப்பா சார், இப்போ வந்து நம்ம நீரிழப்பு அறிகுறிகள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரத்தம் கலந்த மலம், அதாவது இப்போ வந்து நீங்கள் மோஷன் போகும்போது பிளட்டு அதிகமாக சளி மாதிரி போகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் தொடர்ச்சியான வாந்தி, வயிற்றுப்போக்கு கூட இணைந்த வாந்தி. ஏன்னா வாந்தி இருக்கும்போது நம்ம வந்து வாய் வழியாகவும் எதுவுமே எடுத்துக்க முடியாது அந்த டைம். அதுக்கப்புறம் அதிக காய்ச்சல், இந்த நாலு இருக்கும்போது கண்டிப்பாக நாம் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கோ இல்லை மருத்துவரோ அணுகிறது ரொம்ப அவசியம்.
2: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு ஜிங்க் மாத்திரை பற்றி முன்னாடியே சொல்லிருந்தீங்க, ஜிங்க் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு, அது எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். இதுமாரி டயரியா இல்லை டீஹைட்ரேஷனில் எந்த நிலையில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஜிங்கை கொடுக்கணும் அப்படின்னு
0: சொல்லுவோம்? இப்போ நம்ம நார்மலாக டயரியா போகுது அப்படின்னாலே நம்ம வந்து ஜிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளுக்கு 14 டேஸ் அதெல்லாம் 2 வாரம் வந்து நம்ம வந்து வயிற்றுப்போக்கு நின்னாலுமே அந்த 2 வாரம் வந்து நம்ம வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது எது எதுக்காகனா இப்போ இந்த வயிற்றுப்போக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அதனால் ஏற்படுற பாதிப்புகளை தடுக்கிறதுக்கும் அடுத்த 3 மாதங்கள், அதாவது வயிற்றுப்போக்கு முடிஞ்சு 3 மாதங்கள் ஒரு சேஃப்டி, அடிக்கடி திரும்ப திரும்ப வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் ஜிங்க் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
2: இப்போ ஐவி ட்ராப்ஸ் பற்றி நான் யூஸ்வலாகவே நம்ம எதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஐவி போடுறாங்களே, இப்போ வயிற்றுப்போக்குக்கு ஐவி தேவைப்படுமா?
0: கண்டிப்பாக சார், இப்போ நம்ம வந்து இந்த நீர் இழப்பு சொன்னோம்ல, அதில் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை, அதாவது வந்து சிவியர் டீஹைட்ரேஷன்.
2: ஓகே,
0: அந்த நிலை போகும்போது நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குழந்தை வந்து வாய் வழியாக எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, டல்லாக இருப்பாங்க, வாய் வழியாக எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வயிற்றுப்போக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தொடர்ந்து வாமிட்டிங், வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா அந்த டைமில் நம்ம வாய் வழியாக எதுவும் கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம கண்டிப்பாக ஐவி ட்ராப்ஸ், அது மூலியமாக தான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீர்ச்சட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஐவி வழியாக போகிறது தான். கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிஷன் பண்ணி அது பண்ணுறது தான் குழந்தைக்கு அந்த டைமில் பாதுகாப்பான ஒரு சிகிச்சையாக இருக்கும்.
2: வேறு என்னென்ன சிகிச்சை முறையெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர்.
0: இப்போ நீங்கள் சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து வைரல், ஃபஸ்ட்டு வந்து வைரல். வைரல் அப்படின்னா வாட்டராக போகும், அதாவது தண்ணியாக வயிற்றால் போகும்போது ஒரு 3-4 டேஸ் இருக்கும், மைல்டாக ஃபீவர் இருக்கும், குழந்தை அந்த அளவுக்கு டயர்டாக மாட்டாங்க. நீர் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குழந்தை செட்டில் ஆகிடுவாங்க. செகண்ட் நம்ம சொன்னது வந்து பாக்டீரியா, இது வந்து அந்த ரத்தம் போகிறது, சளி போகிறது, குழந்தைகள் வந்து வயிற்று வலி இருக்கும், கடுமையான காய்ச்சல் இருக்கும், இந்த மாதிரி டைம்லலாம் அது மாதிரி உங்களுக்கு டீஹைட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நம்ம பாக்டீரியல் காஸ் சஸ்பெக்ட் பண்ணாலோ, அது மாதிரி 3 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகள் வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னாலோ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து சரியாகிறதுக்கும் ஃபர்தராக காம்ப்ளிகேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நீங்கள் சொன்னீங்களா நம்ம பேரசைட் பற்றி பேசணும், அது வந்து 1 வாரத்துக்கு மேலே இருக்கும், வயிற்று வலி இருக்கும், வயிற்று உப்பசம் இருக்கும், வீக்கம் இருக்கும், அந்த மாதிரி டைமில் அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டீஹைட்ரேஷன் கரெக்ஷன் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் குணப்படுத்துறதுக்கு.
2: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கே வராமல் தடுக்க நம்ம என்னென்னலாம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு பற்றி சொல்லுங்கள்.
0: வயிற்றுப்போக்கே வராமல் தடுக்கணும், ஒரு விஷயம் வராமல் இருக்கிறது கஷ்டம், ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அந்த மாதிரி தடுக்கணும், கண்டிப்பாக தடுக்கணும். அதுக்கு என்னென்ன என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைகள் உணவு எடுத்துக்கிறாங்கன்னா உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க வந்து கையை கழுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான குடிநீர்ல பாதுகாப்பான குடிநீர்
2: ரெண்டுத்துக்கும் என்ன

0: வித்தியாசம்ன்றது நீங்க இருக்கு.
1: நம்ம சுத்தமான குடிநீர் நினைக்கிறது எல்லாமே பாதுகாப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது.
0: ஓகே,
1: உங்களுக்கு புரியுதா?
0: இல்லை, நீங்க சொல்லிடுங்க.
1: அதுதான், வீட்டில் நாம் பார்த்து சுட வச்சு ஆற வச்சு ஃபில்டர் வாட்டராகவே இருந்தாலும் சுட வச்சு ஆற வச்சு நம்ம குழந்தைக்கு கொடுத்து அனுப்புகிற தண்ணீர் வந்து எப்போவுமே அது வந்து பாதுகாப்பானது. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், கண்ணால் பார்க்குறோம், குழந்தை அங்கே போய் குடிக்குது, மற்ற பசங்கிட்ட வாங்கி குடிக்கிறாங்க, வெளில ஜூஸ் குடிக்கிறாங்க, அப்படி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து உணவு பழக்க முறைகள், அதாவது ரெகுலராக குழந்தைகள் சத்தான உணவுகள் சாப்பிட்றாங்க, போதுமான எடை குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீஹைட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். கடைசியாக விழிப்புணர்வு, சமுதாயத்தில் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக, எல்லாருக்குமே விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அது ஈஸியாக நம்ம தடுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 3:46:51 ஆயிட்டிருக்கோம். டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில டயேரியா அண்ட் டீஹைட்ரேஷன் பத்தி டாக்டர் இளவரசு அவர்கள், குழந்தை நல மருத்துவர், நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சூப்பராகவே சொல்லிட்டு இருக்காரு. நேர்களே, உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ நீங்க டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ணிடுங்க. டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில லாஸ்டா பேசிட்டு இருந்தோம் வந்து தடுப்பு முறைகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை நீங்க வந்து கைகளை சுத்தமா கழுவுறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: கைகளை சுத்தமா கழுவுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சாப்பிட்ற குழந்தைகள் மட்டும் இல்ல, இப்ப குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கை அங்க கீழே வைப்பாங்க. நீங்க பெரும்பாலும் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க கையை வச்சுட்டு கையை எடுத்து வாயில வைப்பாங்க, அதுவே வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கும். இந்த குழந்தைகள் 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தைகள் விளையாடுற பொருளையும் கழுவணும், அதே டைமில் கையை கழுவுறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உணவுகள், அந்த குழந்தைகளை எடுத்து சாப்பிட்றாங்கல்ல, அந்த அளவுக்கு வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவுறதை வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணி கம்பல் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும், சரிங்களா. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சோப்பு வச்சு வாஷ் பண்ணுறது எப்போவுமே பெட்டராக இருக்கும். வெறும் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணாமல் இந்த சோப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கிருமிகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ கை கழுவுறது மட்டுமே வச்சு பார்த்தீங்கன்னா, அது இப்போது ஏதாவது ஒரு விஷயம் டயரியா நான் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கை கழுவுறதில் அதில் வந்து முக்கியமான பங்கு அதுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து சுத்தமான உணவு நம்ம சொன்ன மாதிரி.
1: இப்போ பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நீங்க வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
2: பள்ளி செல்லும் குழந்தைங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம குடிநீர் வந்து வீட்டில் நம்ம சுட வச்சு ஆற வச்சு தண்ணியை குழந்தைகளுக்கு போதுமான அளவு. குழந்தைகளுக்கு வந்து நம்ம எப்பவும் இப்போ ஒரு 1 லிட்டர் கொடுத்து அனுப்புகிறோன்னா, இப்போ இந்த வெயில் காலம் அதிகமாக வேர்க்கும், கூட கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும். ஏன்னா குழந்தைகள் அதை குடிச்சிட்டு மீதி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா வெளியில் குடிப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் பாதுகாப்பான குடிநீர். 2வது சுத்தமான உணவு. நம்ம

0: சமைச்சி வீட்டில் நாம் பார்த்து கொடுக்குற உணவு, அதான் ரொம்ப சுத்தம் மற்றும் சுகாதாரம், சுகாதாரமான உணவாகவும் கொடுக்கணும்.
1: ஓகே,
0: நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பான குடிநீர், கை சுத்தமாக கழுவுறதுக்கு டீச் பண்ணுறோம், சுகாதாரமான உணவு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவங்க ஆசிரியர்களுக்கு தெரிவித்தாங்கன்னா, அவங்க ஒரு 1 or 2 days அவங்க வீட்டில் லீவ் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் பரவுறது. ஏன்னா இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே,
0: ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, க்ரானிக்காக வர இன்ஃபெக்ஷன்ஸ், டயேரியா காஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். குழந்தைகள் நம்ம என்ன தான் சொன்னாலும் பெரியவங்க மாதிரி தனியாகலாம் இருக்க மாட்டாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. அதனால் இன்ஃபெக்ஷன் இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் வீட்டில், அதிகமாக காய்ச்சல் ஜுரம் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்கூலை சுற்றி இருக்கிற சுகாதாரம் இல்லாத கடைகள்,
1: ஓகே,
0: சுகாதாரம் இல்லாத கடைகள் இந்த விற்கிறது, அது குழந்தைகள் வாங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது. அது விற்கிறத தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசும் டாக்டர்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, உணவு பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் என்னென்ன கவனிக்க வேண்டியோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பெற்றோர்கள் வயிற்றுப்போக்கை விட அது முக்கியமான ஆபத்து வந்து நாம் சொன்ன மாதிரி நீர் இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன். அதனால் ஓஆர்எஸ், அதை ஓஆர்எஸ் கூட எப்படி கொடுக்கறது, அதோட நாலேஜ், அவங்களோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். வீட்டில் எப்படி கொடுக்கறதுன்றது முக்கியம். அதுக்கப்புறம் தாய்ப்பால், தாய்ப்பாலோட முக்கியத்துவம். 6 மாதங்கள் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தாலே வயிற்றுப்போக்கோட விகிதாச்சாரம் வந்து கம்மியாகிறதா பல ஆராய்ச்சிகள் சொல்லுது நம்மளுக்கு. சரியான சத்தான சுகமான உணவு. 3வது, தகுந்த நேரத்தில் மருத்துவ ஆலோசனை.
1: ஓகே,
0: இது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாலே பாதுகாப்பாக, இது மட்டும் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில்.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, வயிற்றுப்போக்கு இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து உணவே கொடுக்க மாட்டாங்க சில பேர், அது வந்து சரியா தவறா அப்படின்றது?
0: அது தவறு.
1: ஓகே,
0: என் உடம்பு சரியில்லை எதுவாக இருந்தாலும் உணவை வந்து நம்ம நிறுத்தவே கூடாது.
1: ஓகே,
0: அதாவது சரியான உணவு கொடுக்கணும், உணவே கொடுக்கக்கூடாதுன்றது வந்து சரி கிடையாது.
1: ஓகே,
0: சரியான உணவு சரியான டைமில் கொடுத்தா சரியாயிடும்.
1: சரியான உணவு சரியான டைமில் கொடுத்தா சரியாயிடும். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். சில பேருடைய மென்டாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்றுப்போக்கு வந்து தானாகவே சரியாயிடணும்னு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நல்லா நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: நம்ம அந்த 3வது பிரச்சனை, வைரல் பாக்டீரியல், வைரல் தானாக சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: வாய்ப்பு இருக்குது,
0: இருந்தாலுமே நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாது. நம்ம அந்த வீட்டில் கொடுக்குற அந்த கஞ்சி தண்ணி, இந்த வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஓஆர்எஸ், இது கொடுத்தீங்கன்னா குழந்தை ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. அது ஒரு 2 days இதுவாகிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நம்ம அதுவாக சரியாயிடும் அப்படின்னு விட்டுட்டு ஒரு 2 days அந்த வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீர் சத்து கம்மியாகிறதுக்கும் ஃபர்தராக அதுவான காம்ப்ளிகேஷன் குழந்தை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ அந்த ஓஆர்எஸ் கொடுக்கறதால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஆக போகிறதில்லை. அதனால் கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுக்காமல் இருக்கிறதால பாதிப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால் கண்டிப்பாக அது சீரியஸான விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம நீர் சத்து கம்மியாக இல்லைனாலும் அது கொடுக்கறதுல தவறு கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போ சில குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படும், அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்துருக்க மாட்டாங்க.
1: ஓகே டாக்டர்,
0: அவங்க வேறு சில விஷயங்கள் அது இருக்கலாம். குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அந்த எதிர்ப்பு சத்துன்னு சொல்லுவோம்ல, அது குறைபாடு இருக்கலாம். ஒழுங்கான உணவு முறை கொடுக்காததால குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கிறது. குழந்தைகள் அவங்களுக்கு வயசுக்கு தகுந்த வெயிட் இருக்காது, வெயிட் கம்மியாக இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு ஒரு சில மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ், சிங்க், மற்ற சத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறைபாடு இருக்கிறதால அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும்.
1: அதனால் இது மட்டும்தான் காரணமா இல்லை சில பேர் வந்து இந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால வரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா?
0: திறந்த வெளியில் இப்போ பாதிக்கப்பட்டவங்க திறந்த வெளியில் மலம் கழிக்கும் போது, இப்போ அடுத்தது அங்கே ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இதில் அது ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இடத்துல காமன் டாய்லெட், காமன் பாத்ரூம் இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிப்புகள் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: வாய்ப்புக்கு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து பெற்றோர்கள் பொதுவாக என்னென்ன தவறுகள் இந்த டயரியா டைம்லையும் இல்லை டீஹைட்ரேஷன் டைம்லையும் செய்கிறாங்க, ஒரு மருத்துவராக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள்?
0: பெற்றோர்கள் செய்யும் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தவறு வந்து அந்த ஓஆர்எஸ் ஜூஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல.
1: ஓகே சார்,
0: இப்போ நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும், குழந்தை வந்து எடுத்த உடனே டக்குன்னு குடிச்சிருவாங்க. அது

0: என்ன பிரச்சனை உங்களுக்குனா, இப்போ நார்மலாக ஒரு நார்மல் டிஹைட்ரேஷனில் இருக்கிற குழந்தை, ஒரு மினிமலாக ப்ராப்ளம் இருக்கிற குழந்தை குடிக்கிறதால பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் சர்க்கரை அதிகமாக இருக்கும், சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அந்த ஜூஸே வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கை இன்னும் அதிகமாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை கொடுக்கறதால நார்மலாக இருக்கிற குழந்தையுமே நாம் வந்து கொஞ்சம் சிக்காக்குறதுக்கான ஒரு சான்ஸ். அது வந்து இப்போ பொதுவாக இன்னுமே பல அவேர்னஸ் இருந்தாலும், அரசாங்கம் பல மாற்றங்கள் செஞ்சாலுமே இன்னுமே அந்த ஜூஸ் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மக்களும் அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு ஐடியா.
1: நிகழ்ச்சி நிறைவாக பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு மருத்துவராக இந்த டைமில் இதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நிறையவே சொல்லிட்டீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு ஆலோசனையாக என்ன சொல்கிறீங்க?
0: கடைசி ஆலோசனையாக நாம் என்ன சொல்கிறோன்னா, முதல் 6 மாதம் கட்டாயமாக தாய்ப்பால்.
1: ஓகே டாக்டர்,
0: சரிங்களா? ரெண்டாவது, இதை தடுக்கிறதுக்கான வேக்சின், அதை ரோட்டா வைரஸ் சொல்லுவோம், ரோட்டா வைரஸ் வேக்சின் கவர்மெண்ட் எல்லாம் தராங்க, அதை கண்டிப்பாக எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கை கழுவும் பழக்கம் குழந்தைகளுக்கு, அதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை ஒரு நார்மலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பான குடிநீரும் தவிர்த்துறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், ஃப்யூச்சரில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது கம்மியாகும்.
1: ஓகே டாக்டர், இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய ஆலோசனைகளை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி சார். Okay.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே ரத்னா வந்தாச்சு. நேரம் 4:53 ஆயிட்டிருக்கு. நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, அதிரடியா அப்படியே பாத்தீங்கன்னா, பயங்கரமான டைலாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என் கூட வந்து ஷோ பண்றதுக்காக நம்ம ஆர்ஜே அந்துவானும் ரெடியா இருக்காங்க. என்ன அந்துவான்,
2: நான் எப்பவும் ரெடி, நீங்க ரெடியா?
1: நான் எப்பவுமே ரெடி,
2: நீங்க ஆல்வேஸ் ரெடி ஆர்ஜே.
1: ஆமா, என்ன ஒரு டைமிங்ல பேசாரு நம்ம அந்துவான். ஆஹா, சூப்பர்,
2: எல்லாம் உங்ககிட்ட இருந்து
1: கத்துக்கிறேன். சரி அந்துவான், எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது.
2: நம்ம வந்து ஒரு சாங் கேட்டுட்டேன்,
1: என்ன டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு
2: நேர்களை
1: தொடர்ந்து கேளுங்க. 102.8 இது கட் கேமரா
2: ரோலிங்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:07:40 ஆயிடுச்சு. என்ன அந்துவான், என்ன கட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடலாமா?
4: நான் ரிலீஸ் பண்ணுங்க, நான் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னெல்லாம் கட் எடுத்து வந்தீங்க?
3: அந்துவானுக்கு கூட நான் என்ன ப்ளே பண்ண போறேன்னு தெரியவே இல்ல, பாத்துக்கோங்களேன்.
4: அந்த அளவுக்கு சீக்ரெட் மெயின்டெயின் பண்றாங்கப்பா.
3: ரெடி பண்ணிடலாம்.
5: பில்ட் அப் பண்றனோ பீல் ஆவறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
4: என்ன ஆர்ஜே, இந்த டயலாக் யாரையோ எங்கேயோ கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது.
3: இந்த டயலாக் நீங்க அதிகமா கேட்டிருப்பீங்க போல.
4: அதுதான் நீங்க போட்ட உடனே எனக்கு எங்கேயோ ஒரு பல்ப் எரியுது.
3: சரி, இந்த டயலாக் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க, பேசி பாத்துருக்கீங்களா?
4: பேசி பாத்துருக்கேன்.
3: கண்ணாடி முன்னாடியா இல்ல பாத்ரூம்ல போயிட்டா?
4: இல்ல கண்ணாடி முன்னாடியோ பாத்ரூம் முன்னாடியோ.
3: மைண்ட் வாய்ஸா இன்னைக்கு வந்து அந்த மைண்ட் வாய்ஸ வந்து அந்துவான் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. ரிலீஸ் பண்ண வைக்க போறாரு.
4: அப்படிங்களா? நீங்க வந்து
3: வடிவேலுக்கே வந்து டஃப் குடுக்கற மாதிரி இந்த டயலாக் வந்து பேச போறீங்க அந்துவான்.
4: அதுதான் இப்ப பாத்தீங்களா,
3: அதாவது நம்பர் சொல்லிடலாம். இன்னைக்கு என்ன இந்த டயலாக் பேச போறீங்க? நேர்களை கால் பண்ணுங்க 2271760 2275230. வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோல் நம்பரையும் செய்த டயல் பண்ணுங்க. நேர்களை தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா
4: ரோலிங்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:14:06 ஆயாச்சு. வந்திருக்காங்க அந்துவான் ஒரு நேயர் டைலாக்
2: பேசுறதுக்கு ரெடியா வந்திருக்காங்க. நம்ம முதல் அவங்க யார் அப்படின்றத கேட்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். கொஞ்சம் சவுண்டா பேசலாமே.
3: ஐயப்பன்
1: சார் சொல்லுங்க,
4: நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது.
1: சார் கேட்டீங்களா?
3: ரெடியா? ரெடி
1: ரெடி. கட்

0: கேமரா
1: ரோலிங்.
2: பில்டப் பண்றதோ ஃபீல் ஆகுறதோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் நம்மள இந்த உலகம் உத்து பார்க்கணும். நாதாரித்தனை பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்னா அது நம்ம என்ன பண்றோங்கிறது நாலு பேருக்கு தெரியப்படாது, புரியப்படாது.
0: சூப்பர், சூப்பரா பேசுறீங்க சார். இதுவே இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் ஏத்த இறக்கத்தோட எதிர்பார்க்கிறோம்.
2: பில்டப் பண்றதோ ஃபீல் ஆகுறதோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகத்தை நம்ம உத்து பார்க்கணும். உலகம் நம்மள உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நம்ம எது பண்றோங்கிறது நாலு பேருக்கு தெரியப்படாது, புரியப்படாது.
0: சூப்பர் சார், என்ன ஒரு ஏத்த இறக்கம், என்ன ஒரு மாடுலேஷன்.
1: என்ன ஒரு டைலாக்,
0: வேற ஏதாவது டைலாக் ரொம்ப ஃபேமஸா நீங்க அடிக்கடிக்கு பேசி பார்த்த டைலாக்? அறந்தாங்கி ஐயப்பன் சார், உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம் நாங்க.
2: வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும்
0: அஜித் சாருக்கே டஃப் குடுக்கற மாதிரி பேசுறீங்க சார் நீங்க. வேற ஏதாவது இருக்கா?
2: வேற எல்லாம் இல்ல.
0: வேற எல்லாம்
1: இல்ல அப்படின்னு வந்து முடிச்சிட்டாரு. வந்து
0: சொல்லியா
1: முடிச்சிட்டாரு.
0: ஓகே சார், சூப்பரா பேசுனீங்க. நன்றி
1: நன்றி.
0: அதெல்லாம்
1: நாதாரித்தனம்னாலும் நான் சுக்கா பண்ணணும். ஆர்ஜி எனக்கு டைலாக் சத்தியமா இருந்துச்சு. ஆர்ஜி, ஸோ எனக்காக வந்து நீங்க வந்து எல்லாருக்காகவும் டைலாக் போடுறீங்களே, ஆர்ஜிக்காக ஒரு தடவை டைலாக் போடுங்க.
0: இந்த டைலாக் இல்ல, நீங்க பேசிதான் ஆகணும்.
1: பேசிதான் ஆகணும்னு வந்து கட்டாயமா சொன்னதுனால திருப்பி வந்து எனக்காக நீங்க ஒரு தடவை பேசுங்களேன்.
0: அச்சோ, என்ன வந்து கோத்து விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்துவான். இல்ல, நான் வந்து டைலாக் உங்களுக்காக ஒரு வாட்டி பிளே பண்றேன்.
1: சரி, ஓகே, எனக்காக பிளே பண்ணுங்க.
3: பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: என்ன துவான்?
1: ஓகே ஓகே ஓகே, நான் ரெடி ஆயிட்டேன். பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் நம்ம நாலு பேர் நம்மள உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். ஆர்ஜே, என்ன, ஓகேவா?
0: சூப்பரா பேசுனீங்க. ஆனா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்ன்ற மாதிரி கடைசியில
1: நாங்க வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்துல வந்து இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படிதான்
0: இப்படி சின்னதா கொடுத்தா நாங்க இப்படிதான் பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம அந்துவான் வந்து சொல்றாரு. நேருக்கு சூப்பரான ஒரு டைலாக் வந்து ரெடியா இருக்கு அந்துவான். அடுத்த டைலாக் போயிட்டலாமா?
1: அடுத்ததுக்கு முன்னாடி ஓகே போட்டுருங்க.
4: சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 110 வெயிட்டா பாக்குறியா பாக்குறியா?
1: என்ன ஆர்ஜே, இந்த டயலாக் எனக்கே வந்து ஸ்பெஷலா போடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டு வந்த எல்லா டயலாக்கும் என்னையே வச்சு செய்யற மாதிரி இருக்கு.
0: என்ன ஒரு சூப்பரா அப்படியே கண்ண தீ பொறி பறக்கிற மாதிரி நம்ம சூர்யா சார் வந்து
1: பேசிருப்பாருதான். ஆனா அந்த அளவுக்கு
0: யூனிஃபார்ம் போடாம வந்து நம்ம நேர்லாம் வந்து பயங்கரமா பேச போறாங்க. நேர்களே கால் பண்ணுங்க. 2271760225 2330 வெளியூர் நேர்கள் 0433 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. 8

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:24 ஆயிட்டிருக்கு. ஒரு டைலாக் ஒன்று போட்டா பேசுறதுக்காக ரெடியா வந்திருக்காங்க நேயர். பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிறது? ஜான்சி ராணி மேம். உங்க பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சொல்ற வணக்கம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு.
1: உலகம் நம்மள உடனே ஒத்து பாக்கணும்.

0: ஸ்டார்ட் கட் கேமரா ரோலிங்.
1: பில்டப் பண்றடா பீல ஓடுறா அது முக்கியம் இல்ல. நாம என்ன பண்ணாலும் உலகம் நம்மள உடனே ஒத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நாம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது.
0: சூப்பர். அத ஸ்லோவா வந்து வடிவில் சார் வந்து ஸ்லோவா பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இத வந்து இன்னும் கொஞ்சம் மாடுலேஷனா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு இல்ல அந்துவானுக்கு வந்து தோணுதான் மேம்.
2: இப்படிதான் வந்து என்ன எல்லார்ட்டையும் கொடுத்து விடுறீங்களா அர்ஜே மேம்? எனக்காக இந்த டயலாக் கொஞ்சம் அப்படியே உங்க மாடுலேஷன்ல கொஞ்சம் பேசுறீங்களா? பாத்தீங்களா அர்ஜே, நான் கேட்டவனே வந்து பேசணும்னு சொல்லிட்டாங்க.
0: கேக்குறவங்க கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம் நானு.
2: ஓகே மேம், பேசலாமா?
1: நானே பேசிருக்கேன்.
2: ஓகே, கட் கேமரா ரோலிங் சொல்லுல அதானே.
0: ரெடி ஸ்டார்ட் கட் கேமரா ரோலிங்.
1: பில்டப் பண்றதா பீல ஓடுறா அது முக்கியம் இல்ல. நாம எது பண்ணாலும் உடனே உலகம் நம்மள உத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நாம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது.
0: சூப்பர். கொஞ்சம் ஏத்த இறக்கம் வந்திருக்கு மேடம்க்கு இல்லையா?
2: மேடம் வந்து அந்த ஃபார்முக்கு வந்துட்டாங்க. நீங்க வந்து அவங்கள வந்து அடுத்த டயலாக்கும் பேச வைப்பீங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆர்வமா வந்தேன்.
0: ஒரு சூர்யா சார் டயலாக் ஒண்ணு போட்டோம் இல்லையா?
1: வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா?
0: ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்டடா பாக்குறியான்னு சொல்லிட்டு
1: விட்டுட்டீங்களா?
0: ஓகே மேம், சூப்பரா பேசுனீங்க. ஓகே ஓகே, சூப்பர் மேம், நன்றி.
3: நீங்க சரி ஓகே, அடுத்த டயலாக் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: இல்ல வந்து நேர் வந்து வந்துட்டே இருக்காங்க, அப்படியே பேசலாமா?
3: பேசுவோம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம். வந்த வேகத்திலே பாத்தீங்க அப்படின்னா
3: வந்த வேகத்திலே சிங்கம் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து திருப்பி போகும் அதே மாதிரி போயிட்டாரு. சரி விடுங்க, பரவாயில்ல.
0: ஓகே, அந்த டயலாக் அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாம்.
3: ஓகே.
4: சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்டா பாக்குறியா? பாக்குறியா?
0: லாஸ்ட்ல என்னமா இந்த டைலாக் எத்தனை வாட்டி ப்ரிப்பேர் பண்ணாருன்னு தெரியல, பயங்கரமா பேசிருப்பாரு நம்ம சூர்யா சார். இந்த டைலாக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்களா நீங்க பேச போறீங்க. கால் பண்ணுங்க 2271760225 2370 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா
3: ரோலிங்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக்.

0: டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:34 ஆயிடுச்சுக்கு. எந்த டைலாக் கொடுத்தாலும் நான் சூப்பரா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர் வந்திருக்காங்க பேசுறதுக்கு. பேசிடலாம். வணக்கம்.
1: நம்ம என்ன செஞ்சாலும் இந்த உலகம் நம்மள அப்படியே ஒத்து பாக்கணும். நாதரித்தனம் செஞ்சாலும் சும்மா நாசுக்க செய்யணும்.
0: நாம செய்யற
1: விஷயம் அகபத்தம். நம்ம செய்யற விஷயம் யாருக்குமே பிடிக்கப்படாது, தெரியப்படாது.
2: பாத்திருக்கியா
1: கூண்டுல
0: இருந்ததால தான் பாக்க முடிஞ்சது. சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க சார். நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச் மேம். இதுவரைக்கும் நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி.
4: ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க.
3: என்ன ஆர்ஜே, கால் வைக்கிற இடம் கண்ணி வெடியா இருக்குன்ற மாதிரி நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைலாக் போடுறீங்க. எனக்காக அர்ஜுன், இந்த டைலாக் எனக்காக கண்டிப்பா நீங்க பேசி ஆகணும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக இந்த டைலாக் சூப்பரா பேசிடலாம். அதே சமயம் நீங்களும் பேச போறீங்க. நேர்களே நீங்களும் பேச போறீங்க. கால் பண்ணுங்க 2271760225230 வெளியுநேர்கள் 0433 என்ற கோண அப்படியும் சேர்த்து டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா
3: ரோலிங்.
5: சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்டா பாக்குறியா பாக்குறியா.
0: என்னதான் பேசினாலும் இந்த டைலாக் வந்து போகவே மாட்டேங்குது.
3: இந்த டைலாக் உங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு போல இருக்கு.
0: ஆமா ஆமா ரொம்ப
3: தெரியுது தெரியுது. நீங்க திருப்பி திருப்பி இந்த டைலாக் போடும்போதே உங்களுக்கு அந்த டைலாக் எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது.
0: நான் வீட்டுல வந்து பேசி பேசி பார்த்தேன், நமக்கு இந்த டைலாக் வரல, நேருக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த டைலாக் வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இப்ப நம்ம பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 கட் கேமரா
3: ரோலிங்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது கட் கேமரா ரோலிங். நேரம் 4:43. 20 நொடிகள் லைட்டுக்கு அழைப்புல வந்திருக்காங்க. நேயர் சூப்பரா டைலாக் பேசுறதுக்காக அந்துவான் பேசலாம்.
3: பேசிடுவோம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் மேடம்.
2: வருக வருக வருக இளவரசி, உங்கள் வருகையால் இந்த தஞ்சை கோட்டையை அழகாகி விட்டது.
4: மேடம்
3: என்ன போயம், எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? திருப்பி வீட் அடிக்கிற மாதிரி இருக்கு.
2: சரி, ஒரு டைலாக்கா அப்படியே ஒரு ஏத்து இறக்கத்தோட உங்களுக்கு பிடிச்ச டைலாக் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க. எங்களுக்கா
4: சிங்கத்தை போட்டால பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன், சினிமால பாத்திருப்பேன், ஏன் கூண்டுல கூட பாத்திருப்பேன். ஆட்டுல தனியா நடந்து வந்து

0: ஆனா வெறித்தனமா வேட்டையாடி பாத்திரிக்கா, ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வைக்கடா, பாத்திரிக்கா பாத்திரிக்கா பாத்திரிக்கா.
1: லாஸ்ட்ல தான் செம்ம ட்விஸ்ட் வைக்கிறாங்க வர நேர்கள் எல்லாருமே.
2: நீங்க
0: வச்சுக்கலையே மேம், நீங்க தான் நல்லா பண்ணீங்க மேம், அடுத்ததுக்காக நாங்க பண்றோம்.
2: அதான் நீங்க பண்றீங்களோ இல்லையோ, நான் நல்லா பண்றேன்னு வர ஒரு படத்துல அது மாதிரிதான் இருக்கு இது.
0: கண்ணி
2: வெடியா இருந்தா
1: அதுதான்
3: ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாய்.
0: ஒரு மனுஷன் நாசம் பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடம் கண்ணி வெடியா வைக்கிறாங்க.
1: என்ன ஒரு டைலாக், எத்தனை கண்ணி வெடி உங்களுக்கு வச்சிருக்காங்க காலுக்கு
0: கீழே?
2: இருக்கும், என்ன நடந்தாலும் புறமண்டையில அடிச்சாலும் புறமண்டையை காட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது.
1: தாங்குறாயா ரொம்ப
2: நல்லவன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதே மாதிரிதானா? யாரு கண்ணி வெடி வச்சா என்ன, எது வச்சா நமக்கு என்ன, நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கோம்.
1: நன்றி மேம். அந்த இந்த டைலாக் உங்க குரல்ல கேக்கணும்னு
2: என் குரல்ல நீங்க கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
1: இல்ல நேர் வந்து கேக்குறாங்கன்னா அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
2: சரி, எனக்காக போட முடியுமா?
1: இல்ல
2: முன்னேறலான்னு கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடியா இருந்தா நம்ம என்ன பண்றது? கிட்டத்தட்ட வடிவேல் டோன் எனக்கும் வந்துருதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க திருப்பி திருப்பி டயலாக் பேச
1: மக்களே என்ன சூப்பரா பேசினாரு அந்துவான் இல்லையா? சரி, மக்களுக்காக அடுத்து ஒரு டயலாக். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்புக்குள்ள அவசர அவசரமா கிளம்புக்குள்ள பாத்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணக்குள்ள ஒரு டயலாக் ஒன்னு போச்சு. துளசி கூட வாசம் மாறினா மாறும், இந்த தவசியோட வாக்கு என்னைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜயகாந்த் சார் வந்து சொல்லிருப்பாரு. மக்களே, இந்த டைலாக் வந்து நீங்க சூப்பரா வந்து பேச போறீங்க. கால் பண்ணுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டயலாக் பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்துவான் பேசலாம்,
2: பேசிடுவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க?
2: பயங்கரமா இருக்கே,
3: ரொம்ப ஆர்வம்.
1: அதே ஆர்வத்தோட என்ன டயலாக் பேச போறீங்க?
2: உங்க பேரையும் சொல்லிட்டு நீங்க டயலாக்.
3: விஜயகாந்த் டயலாக் பேசலாம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க மேம்? ஃபர்ஸ்ட்
3: புரியல மேடம்,
1: சொல்லுங்க.

0: துளசி வாசம் மாறினாலும் மாறலாமே தவிர இந்த தவசி வாசம் மாற மாட்டேன்டா.
1: இந்த ஓய் பயங்கரமா இருந்தது, எங்களுக்காக மீண்டும் வந்து ஒரு தடவை ஓய் கேட்கலாமா?
2: என்ன ஓய்?
0: கூண்டல கூட பாத்திருப்ப, பாட்டுல வேட்டையாடி பாத்திருக்கியா, தனியா நின்னு வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா, பாத்திருக்கியா பாத்திருக்கியா பாத்திருக்கியாடா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா.
2: சூப்பரா பேசுனீங்க மேம். இந்த இந்த டைலாக் ஏன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? மறுபடியும் மறுபடியும் இதுக்காக தான் போட்டேன்.
1: மேம் வந்து பயங்கரமா ஹோம்வொர்க் எல்லாம் பண்றாங்க.
0: நம்ம வடிவேல அப்படியே நம்ம தலைவர் வடிவேல பேசணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா மேம்.
0: பில்டப் பண்றோமோ பீலா பண்றோமோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. நாம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா
2: பண்ணனோட. சூப்பர் சூப்பர் மேம், பின்றீங்களே மேம், பின்றீங்களே நீங்க.
1: பின்றாப்பான்னு வருத்தியமா அது பயங்கரமா இருக்கு மேம். இது பிராக்டிஸ் கிரிட்டிஸ் ஏதாவது பண்ணீங்களா?
0: என்னங்க சார்?
1: பிராக்டிஸ் ஏதாவது பண்ணீங்களா?
0: பிராக்டிஸ்லாம் இல்ல சார், டெய்லி நீங்க போடுவீங்கல்ல,
2: அப்படியே வருது இல்லையா?
0: திருவிளையாடல்ல சிவாஜி சொல்வார்ல, தானா நமக்கு முன்னாடி பாடிட்டு இருக்கீங்களா, அதுல பார்த்து தான் என்ன நான் எடுத்து விட்டேன்.
1: ரைட்,
0: அம்படுதேன்
1: அம்படுதேன் அம்படுதேன். பயங்கரமா இருக்கு மேம்.
2: ஓகே சூப்பர் சூப்பர் மேம், சூப்பரா
0: பேசுறீங்களா? அதே மனசுல போயிடுச்சு,
2: அப்படியே பிசுறு தட்டாம எல்லா டயலாக்கும் சூப்பரா பேசுறீங்க மேம்.
0: Thank you.
2: நன்றி.
0: Thank you madam.
2: நன்றி.
0: Thank you sir.
1: Thank you. Thank you. நன்றி.
2: அந்துவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூப்பரா பேசிட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 4:56:58 நொடிகள் ஆயாச்சு. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாமா?
1: நிறைவு செஞ்சுக்கலாம் தான். வந்து ஒரு கனத்த இதயத்தோட நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்யறோம். பட் ஆனா இன்னைக்கு பேசின எல்லாருமே சூப்பரா பேசினாங்க,
2: சூப்பரா பேசினாங்க. லாஸ்டா லேட்டஸ்டா வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா
1: வந்துட்டாங்க. ஓகே ஓகே அர்ஜி,
2: சூப்பர். நேர்களை தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:46 ஆயிட்டிருக்கு. அலைகளின் துள்ளலோட, தென்றலின் மென்மையோட, இனிய இசையோட உங்கள் மனங்களை மகிழ வரும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. அன்றாட வாழ்க்கை பரபரப்பிலிருந்து சிறிது நேரம் அப்படி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மகிழ்ச்சி அலையில் பயணிக்க தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் தயாராக இருக்கேன். இன்றைக்கி எந்த ஆர்ஜே எந்த பீச்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். நேர்கள் நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க நம்ம டேரக்டர் ஆர்ஜே கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹலோ, வணக்கம்.
2: எஃப்எம் வைபவ் நேர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல ஜின்னு கடல் காத்தோட நம்ம அலையோடு விடுத்து நானுங்க சோக்கல போலாம். நம்மள்ட்ட பேசுறதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ராகுல்.
2: ராகுல்,
3: உன் பேரு கார்த்திக்.
2: கார்த்திக்,
3: ராகுல் கார்த்திக், பீச்சுக்கு இன்னைக்கு என்ன விஷயத்துக்கோ வந்திருக்கீங்களோ?
2: அம்மா வந்துட்டு போலாம் பாத்து சார்.
3: அம்மா வந்துருக்கீங்க பாத்துட்டு டே போதும் நடவடிக்கலாம்.
2: நீ எதுல வந்து
3: சுத்தி பார்க்க வந்துருக்கீங்க.
2: ஓகே, நீங்க பாண்டிதானே?
3: நல்லா தூங்க பிடிக்கும்
2: வெளிநாட்டிலேருந்து ஒரு ஹீரோ இந்தியா வந்து அவனோட சேவிங்ஸ் எல்லாம் வச்சு நாட திருத்தணும் அப்படின்னு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டணும் ஆசைப்படுறாரு. அதெல்லாம் கெஸ்ட் பண்ண முடியுதா? என்ன விஷயா? என்ன சொல்லுவாச்சு? நீ என்ன சொல்ற? சரி ஓகே, கண்டுபிடிச்சிங்க. சரி ஓகே, இது சொல்லலாம். இரண்டாவது, இது வந்து இந்த படத்துல

0: இப்ப வந்து அதிகமா ஒரு போலீஸ் ரவுடி தான் வந்து மெயின் கேரக்டர், ரெண்டு பேர் தான் அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் நடுவில் கான்வர்சேஷன் நடந்தே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹிண்ட். என்ன கண்டுபிடிச்சிங்களா? என்ன வேண்டா பயன் சரி உங்களுக்கு டஃப் ஃபோன் எடுக்கிறா. சரி போலீஸ் ஆகவே இஷ்டவாத ஒருத்தர் வந்து யூனிஃபார்ம் போற ஒரு சுச்சுவேஷன் போலீஸ் ஆகிறாரு. அவருக்கு ஆக்சுவலா டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஓகேவா? அவர் ஒரு மோண்டட் ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ. கண்டுபிடிச்சியா? பாட்டு வந்து பாட்டு இருக்கும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவேன். பாட்டு படித்தான் பாடுறதாலும் பண்ணுவோம் டப்புனு ஸ்டாப் பண்ணுவேன். அது என்ன இப்போ என்ன லைன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் புது பாட்டு பிடிக்குமா பழைய பாட்டு பிடிக்குமா? ஆ சரி ஓகே. இதுவரை பார்த்த பெண் இல்லை பாட்டு தெரியல. சரி நான் இந்த கேம் மாத்திரேன் கேம் மாத்திர கேம் மாத்திர நான் பாட்டை படிப்பேன். அது என்ன பாட்டுன்னு கண்டு ஓகேவா? இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல யாருமே அழகாலே கொன்று தின்று உயிர் விட்டு தரவில்லையே. உங்களோட நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில இடம் என்னோட வர மாட்டியா? என்ன பாட்டு போட்டா மணிப்பூர் என்ன பாட்டு பாடி காட்டும் தம்பி?
1: பாட்டு தெரியல.
0: முதல் பாட்டு நீ சொல்ற என்ன பாட்டு?
1: அனிருத் பாட்டு.
0: அனிருத் பாட்டு தான். ஓகே ஒண்ணு ரெண்டு ஓரளவு கண்டுபிடிச்சிங்க. பட் ஆனா இதுவரை பார்த்த பாட்டு மண்ணல் மண்ணை தூரல் தீண்டு முன்னே வாசம் பார்க்கிறேன். மண்ணை கூட பொம்மையாக்கும் நெஞ்சம் பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன். கண்டுபிடிக்க மாட்டேன். இப்போ வர என்னோடு சேர்ந்து வாழும் சோகம் எல்லாம் காற்றில் பறக்க பார்க்கிறேன். கால்கள் போன பாதையெல்லாம் நான் போகிறேன். நல்ல வேண்டாம் இங்க வாயா? சரி கண்பாசி பேசினா நான் என்ன செய்வேன்? கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே. இஸ்டி குத்தவனே சிக்கிம் கூட்டா மணி போட்டு பாட்டு
1: பாடுறதுக்கு
0: ராபிட் பேர் ஒன்று டப்பட்டு போடணும். அஞ்சு செகண்ட்ல இப்ப அஞ்சு செகண்ட்ல அஞ்சு டேரக்டர் பேர் சொல்லு.
1: அஞ்சு
0: ரெண்டு
1: சிபி சக்கரவர்த்தி வைரத்னம் நாலு பாரதி
0: ராதா. சரி நாலு செகண்ட்ல நாலு வில்லு நாக்கு இருக்கும். நாலு செகண்ட் நாலு வில்லன் ஹீரோ கேளுங்களா? வில்லன் தான் சொல்லுவேன். நீ கருப்பு ராஜாதான் சொல்லு. ஜெய் ஒண்ணு ஜெய் வில்லன் சும்மா வந்துட்டு போவார அவர் செகண்ட் ஹாஃப். சரி சரி ஓகே விடு. செகண்ட் ஹாஃப்ல வராரு ஃபுல்லா
1: ஜெய் சேதுபதி ரெண்டு
0: வீட்டுலாம் கொடுக்க முடியாது. அந்த பக்கம் ஒரே செகண்ட்ல ஒரு பாட்டு
1: பாட்டு
0: பாட்டு பேரும் சொல்லணும். அந்த பாட்டு பேர் சொல்றா பாடுறான்னு சொல்லணும். சரி ஓகேடா. ரெண்டு பேரும் நான் சேர்ந்த ஒரு பாட்டு ஒன்று பாடுறீங்களா? தெரிஞ்ச பாட்டு அவங்க பையன் சரி ஓகேடா. நீங்க அப்படியே உங்க வாக்கியை கண்டு பண்ணீங்க. பை பை பை பை. நேரில் நான் திரும்ப வரேன். புது 102.8

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 5:15 ஐந்து நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சி ஆர்ஜே ஜார்ஜ் அவங்க சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசுவோம்.
1: எல்லாமே காலேஜ் கேங்கா லீவ் இல்லையா ஒருத்தவங்க அவங்கள பத்தின ஒரு மூணு விஷயம் கைண்ட் ஆஃப் எனக்கு சாப்பிட பிடிக்கும், தூங்க பிடிக்கும், நிலா பாக்கு பிடிக்கும், இதெல்லாம் ஒரு மூணு விஷயம். அதுல ரெண்டு உண்மை ஒரு பொய், நல்ல விஷயமா. அந்த ஒரு பையன் மீதி தெரியுமா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. யாரும் வர சொல்ல போறீங்க? முதல்ல அவளை சொல்லுங்க, வடிவேல் சார் மாதிரி யாருன்னா ஆக்டிங் பண்ணுனீங்க, யார் சொல்ல போறீங்க? ஆமா, இப்ப வந்து நான் வந்து இஸ்கூல் எம்சிஸ்கர் ஃபார்மல் எல்லாம் கேட்டேன், முதல்ல அது மாதிரி மாதிரி கேட்டுருந்தீங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் ரெண்டு ஒண்ணு இருக்கு.
2: எனக்கு சாப்பிட பிடிக்கும், தூங்க பிடிக்கும், ஆட பிடிக்கும்.
1: இது மாதிரி என் கேம் யாரும் ஆட்டம் பண்ணதே இல்லைங்க. சமங்க போங்க, உங்க பேர் என்ன? நீங்க கரெக்டா சூப்பரா முடிச்சிட்டீங்க. சம சாப்பிட பிடிக்கும், தூங்க பிடிக்கும், ஆட பிடிக்கும். இது மூணுல ஒரு பை இருக்கு இல்லையா? இதுல மூணுல ஒரு பை இருக்கு. என்ன பை? ஆட வராதுங்க இல்ல, அதுதான் பொய்யா. சூப்பர், வேற என்ன சொல்றீங்களா? நீங்க வாங்க, ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. நீங்க சொல்ல உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம் ரெண்டு ஒண்ணு ஒரு பை.
2: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க அந்த ஹிண்ட் வச்சு இந்த மூவி என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே சரி, ஓகே ஆரம்பிக்கலாமா? சரி ஓகே, இதை முன்னாடி கேட்டேனே. சரி, ஹீரோக்கு வந்து பேய் பிசாசுனாலே பயம், நைட்டு பாத்ரூம் போறதுக்கு அவங்க அம்மா தான் கூட்டு போவாரு. நிறைய விஷயம் இருக்கு, இருங்க. என்ன பாட்டுல தான் அடுத்த இது? ஹீரோ ஒரு நாள் கிரவுண்டுக்கு போறாரு, அங்க வந்து பதிமூணு போகலாம் என்ன பண்றது மாதிரி எல்லா பாடம் போயிருக்கீங்களே. சரி வரட்டும், அடுத்து இந்த மூவி கண்டுபிடிங்க பார்க்கலாம். அஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போறாங்க, ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க ஒரு மர்டர், ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. என்ன கெஸ் பண்ண முடியுதா? இல்ல. நெக்ஸ்ட், அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை கார்க்குள்ள போட்டு சுத்தி சுத்தி ஊர் சுத்தி டிஸ்போஸ் பண்றாங்க. செகண்ட், தேர்டு க்ளூ வந்து அதுல வைரம் கடத்துற அந்த சீன்லாம் வரும், வைரம் கடத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் வரும். முன்னாடி பின்னாடி காமெடி ரொம்ப ஃபேமஸ் அந்த படத்துல. ஹீரோ ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ இருப்பாரு, ஓகேவா? அவங்க அப்பா மளிகை வச்சிருப்பாரு. சரி ஓகே, இதெல்லாம் அவங்க தப்பு கூட சொல்றாங்கப்பா, கொஞ்சம் உள்ள போனா யோசிக்கிறாங்க. சரி இது பாக்கலாமா? போலீஸாகவே இஷ்டம் இல்லாத ஒரு போலீஸ், ஓகேவா? அவருக்கு வந்து டைரக்டரா வந்து ஆசை, ஒரு பெரிய பவுண்டட் சூட் வச்சுட்டு இருப்பாரு கையோட. இவ்வளவு பிரைட் ஆகுது நான் பார்த்ததே இல்லை, ஆனா பிரைட் ஆகி அவுட் ஆயிட்டாங்க. இல்ல, செகண்ட் குளுக்கு வருவோம். இதுல வந்து அந்த பவுண்டட் ஸ்கூட் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஸ்கிரிப்டுக்கும் அடுத்தடுத்து நடக்கிற கொலைக்கும் இன்டர் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சைக்கோ வில்லன் இருப்பாரு, ஏதோ உள்ள சைக்கோ வில்லன் இருப்பாரு, ஸ்கூல் போற பசங்க எல்லாம் மர்டர் பண்ணுவாங்க. அடுத்த புது மூவி சொல்லலாம், ஓகேவா?

0: அப்படியே யார் வரும் யார் விட்டு அவங்களே போயிடலாம். ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? புரிஞ்சிச்சுல்ல? ஆரம்பிக்கலாமா? நம்பர் நீங்க ஒண்ணு
1: தருவீங்க.
0: மூணு பேர் வாங்க. மூணு பேர்ல ஒருத்தங்க ஓட்ட ரெண்டு பேர்
1: விண்ணாடுவாங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொரு கேம் விளையாடுமா? சம்பந்தமா என்ன பேசணும்? ஓகேவா, ஒரு எப்படின்னா சம்பந்தமா பேசணும். சொன்னதே திரும்ப சொல்லக்கூடாது. என்ன கேஸ்டிங் கேட்கக்கூடாது. எந்த கேள்வியும் என்ன கேட்கக்கூடாது. முதல்ல இவங்கள்ட்ட ஆரம்பிச்சு இவங்களும் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையா
1: எனக்கு?
0: வேற என்ன கருப்பு கலர்ல
1: இருக்கு?
0: வெள்ளை கலர்ல வேற என்ன
1: இருக்கீங்க?
0: சன்ரூமா பிடிக்குமா உங்களுக்கு?
1: வாட்டர் கையில.
0: வேற என்ன கையில வச்சிருக்கீங்க? கால செருப்பு. ஆல்ரெடி ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அவுட். வேற யாரு? வேற யாரு? நீங்க வாங்க. சரி,
2: சொல்லுங்க.
0: ரொம்ப சூப்பரா கேம் விளையாடுறாங்களே. யாருங்க இவங்க? தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா? சக்தி, நீங்க வாங்க ஃபைனல். உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க.
1: காந்தி அங்க இருக்கு.
0: எங்க இருக்காரு?
1: நான் வந்து ரொம்ப அழகா
0: உண்மையை சொல்றாங்க. தெய்வத்துக்கு சமம்
1: சொல்லுங்க.
0: என்ன புரிஞ்சுச்சுல்ல? வானத்துல என்ன பறக்கும்? சரி, ஓகே, நான் பறப்பேன். ஓகே, ஒத்துக்கிறேன், நான் பறப்பேன். ஓகே, பால் என்ன கலர்ல இருக்கும்?
1: பிளாக்.
0: பிளாக். தோசைக்கல்ல என்ன போடுவீங்க?
1: சட்னி.
0: தலசி என்ன யூஸ் பண்ணுவீங்க?

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வாங்க பேசலாம் நம்மள்கிட்ட அடுத்து பேசுறதுக்காக ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்க. கிட்டக்கு வரும்போது அம்மா அப்பா எடுத்து போயிட்டாங்க. பொண்ணுகிட்டே பேசலாமே அப்படின்னு அவங்க அம்மா பர்மிஷன் கொடுத்து போனால அவங்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
1: தீபிகா.
0: தீபிகா, தீபிகா என்ன பண்றீங்க?
1: பிஎஸ்என்சி படிக்கிறேன்.
0: படிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் உங்களை பயப்படுறீங்க? மம்மி தோதான் நிக்கிறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு எதுக்காக பீச் வந்தீங்க? அம்மா கூட அம்மா எங்க கூட்டம் வந்துருவாங்களா? கூட்டு பசங்க வந்துருவாங்க. ஜாலிதான் இல்ல வந்தாங்கன்னா பேசலாம். சரி ஓகே, நீங்க வந்து என்ன மாதிரி ஹாபிஸ் எல்லாம் உங்களுக்கு? பிடிக்கும் என்ன பாட்டு கண்டுபிடிப்பீங்களா? ஓகே, புதுப்பாட்டு கேட்பீங்களா? இன்னும் கொஞ்சம்

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 5:30, 22 நொடிகள் ஆயிட்டிருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சி ஆர்ஜி ஜார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசிடுவோம்.

0: We're gonna blow the speakers, baby. Once again, with Jay Anthony.
1: பேசுற அம்மா வர வரைக்கும் நீங்க பத்து பத்து ரூபாய் திரும்ப என்ன பயன்படுத்த நூற்று பிள்ளைட்ட என்று உங்கள் மனதோடு
0: We're gonna blow the speakers, baby. Once again, with Jay.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: நேரம் 5:37, 8 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஆர்ஜி ஜார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து சூப்பராகவே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க தொடர்ந்து விட்டு பேசணும்.
1: ஈரோடு அவங்க இருக்காங்களா? இங்க வரல. சரி, ஓகே ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, நம்ம ஒரு கேம் போலாமா? நீங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? எனக்கு தூங்க பிடிக்கும், சாப்பாடு பிடிக்கும், பைக்ல ரைடு போக பிடிக்கும். அது மாதிரி மூணு விஷயம், அது ரெண்டு உண்மையா இருக்கும், ஒரு பொய் இருக்கணும். ஒரு பொய்ய வந்து அந்த மீதி ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். ஓகேவா? சரி, சொல்லு. ஒண்ணு பத்தி
2: நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும்.
1: சாப்பிட்டு நல்லா தூங்குவேன்.
2: பதினாலு
1: அவுட். அப்புறம் 14 முடிஞ்சிருக்கு, நீங்க ஆரம்பிங்க.
2: 5
1: அவுட்.

0: ரொம்ப கான்பிடண்டா சொல்லாரு. இப்போ நீங்க மூணு பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தங்க விட்டாலும் கேம் முடிஞ்சது, நீ ரெண்டு பேர் விளையாடுவீங்க. பதினஞ்சுல முடிச்சிருக்கு அப்படி சொல்லு. பிப்டீன் முடிச்சிருக்கா?
1: இருபத்தொன்னு
0: ரகு சந்தோஷம் இந்த கேம் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரா. சரி பூமி எல்லாம் பாத்தீங்களா? சரி ஓகே, நான் நாலு இமேஜ் வச்சிருக்கேன். அந்த நாலு இமேஜ்ல ஒரு படம் கனெக்ட் ஆகும். அது என்ன படம் சொல்ல போறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து அனுபமா, செகண்ட் பிக்ல வந்து கௌதம் மேனன், தேர்ட் பிக்ல வந்து கயிறுலோகர், ஃபோர்த் பிக்ல மிஸ்கின். ஆ ஆபீசர் பின்ராயா. என்ன படம்? டிராகன். டிராகன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போவோம். இது இந்த படம் கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். நம்ம பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்க கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து திரிஷா மேம், செகண்ட் பிக்ல வந்து பிரபு, தேர்ட் பிக்ல வந்து இவரு யார் பேர் இல்ல பிரசன்னா, ஃபோர்த் பிக்ல அர்ஜுன்தர். நாலு பேர் படத்தை வரா. என்ன படம்?
2: திரிஷா கேமியோவா?
0: இல்ல, நாலு பேர் படத்துல நடிச்சிருக்காங்க. திரிஷா, பிரபு, பிரசன்னா, அர்ஜுன்தர். அஜித் சார் படம் அப்புக்குட்டி, செகண்ட் பிக்ல வந்து சூரி, தேர்ட் பிக்ல இவங்க யார் தெரியும்ல, லட்சுமி மேனன், ஃபோர்த் பிக்ல வந்து விஜயசேதுபதி. நாலு பேர் ஒரு படத்துல
2: வாங்கிட்டாங்க.
0: சூரி, அப்புக்குட்டி, லட்சுமி மேனன், விஜயசேதுபதி. விஜயசேதுபதி வந்து ஒரு கேமரா ரோல் தான் பண்றப்பாரு. ஹீரோ கிடையாது, ஹீரோ வேற இன்ட்ரோ கொடுப்பேன். ஒரு படத்தை பத்தி ஒரு மூணு நாள் இன்ட்ரோ கொடுப்பேன். அது என்ன படம் கண்டுபிடிக்கணும். ஆரம்பிக்கலாமா? ஒரு மிலிட்டரி ஆபீசரு லீவுக்கு ஊருக்கு வராரு. ஏதாவது ஃபர்ஸ்ட் இன்ட். என்ன படம் கண்டுபிடிக்க முடியுதா? யார் பாரு, கொஞ்சம் தள்ளி வைங்க. சரி ஓகே, அடுத்தது போவாரு. ஒரு பெரிய பிசினஸ் மேன் கடையில் அடிபட்டு மெமரி லாஸ் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. எனக்கு கெஸ் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அடுத்தது போவோமா? தனக்கு என்ன நாம வச்சிருக்க உடம்புல டாட்டு குத்தி பாரு. அவர் கொஞ்சம் தள்ளி வைங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் வரேன். ஒரு பயங்கரமான சின்சியர் ஐபிஎஸ் ஆபீசருக்கும் ஒரு கொடூரமான வில்லன் சயின்டிஸ்ட் தான் அந்த படமே. அவன் என்ன படம்? ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. என்ன கெஸ் பண்றீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ போவா? அவர் வந்து இருட்டிலே வாழ்வர். வில்லன், வில்லன் இல்ல, இருட்டிலே
2: வாழ்வன்னு
0: சொல்லுவார். நீங்க பிடிச்சிங்க வின்னர். அடுத்த க்ளூ போலாமா? அடுத்த படத்துக்கு போவா? சரி ஓகே, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஹீரோ வந்து வெளிநாட்டுல இருந்து வராரு. அந்த ஊரை டெவலப் பண்ணதுக்கு ஹாஸ்பிட்டலு ஸ்கூல்லாம் கண்டுபிடிச்சிங்க. வெரி குட், வெரி குட். சரி ஓகே பை. எல்லாருக்கும் மூவி பேர் தெரியுது. மூவி பேர் கேம் ஆடுவோமா? என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து இப்ப நீங்க நண்பன் ஆரம்பிச்சுல என்ன முடியுதுல்ல, என்ன நீங்க ஒரு படம் சொல்லணும். இந்த அது எதுவும் லாஸ்ட் படம் இல்லாட்டி ஒரு படம் சொல்லலாம். யார் லாஸ்ட் வின் பண்றீங்க பார்க்கலாமா?
2: ஐடா
0: ஆங்கிலம் ஆங்கிலம் தமிழ்ல போனா ஈல முடியும். ஈல சொல்லி ஐடா ஐலடா.

0: இடியாப்பா அவுட் போகும். வேற யாரும் ஐல ட்ரை பண்றீங்களா? ஐ சொல்லியாச்சு, ஐல ஆரம்பிக்கிற படம் அது ஏழு வருது. இந்தியன் ஐ லவ் இந்தியா, இந்தியா இந்தியன். நீங்க அவுட் போ, நீங்க மூணு பேர் தான் இருக்கிறீங்க. இயற்கை நீங்க சொல்லிட்டீங்க அவர் அவுட். யாரா இருக்கீங்க? என்ன லைல ஒன்னு ரெண்டு நீங்க அவுட்டா? ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, ரெண்டு பேருக்குல பாஸ்ட். இயற்கையில முடிஞ்சிருக்கு, மறுபடியும் ஐதான். ஐ இருக்குடா நிறைய படம் இருக்குடா, ஐல ஐல நிறைய படம் இருக்குது. இயற்குத்தானே ஆசைப்பட பாலகுமாரா, அது மாதிரிதான் ஆரம்பிக்குது.
1: ஜாலியா போய் சுத்தி பாருங்க. நான் வர நேரில் திரும்ப என்று உங்கள் மனதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 5:52, 23 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்து சூப்பராவே ஆர்ஜே ஜார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து விட்டு பேசிடுவோம்.
2: வாங்க மறுபடியும் பேசலாம். நம்மள்ட்ட அடுத்து பேசுறதுக்காக ஒரு சூப்பர் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வாணி.
2: வாணி. சாப்பாடு போடலாம வேணாமா, நான் முடிவு பண்ணுவோம் பாக்கலாம். எப்படின்னா உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க. நல்ல விஷயமா, நல்லா தூங்க பிடிக்கும், நல்லா சமைப்பேன், எனக்கு டிராவல்ஸ் ரொம்ப பிடிக்காத மாதிரி ஒரு மூணு விஷயம். அதுல ரெண்டு உண்மை இருக்கணும், ஒரு பொய் இருக்கணும். அந்த பொய்ய வந்து சாரு கண்டுபிடிப்பேன். ஓகே வேணாங்க, எதுங்க சரி வேணாம் இப்படி மாத்திப்போம். நீங்க சொல்லுங்க, அவங்க கண்டுபிடிக்கலாமா பாருங்க. உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம் அவங்களே சொல்லட்டுமா? முதல்ல அவங்களே சொல்ல போறாங்க. ரெண்டு இன்னும் ஒரு பொய் உங்களை பத்தின. அப்படின்னா சொல்றது சொல்லுங்க சும்மா. எனக்கு சாப்பிட பிடிக்கும், சமைக்க பிடிக்கும், தூங்க பிடிக்கும், அதெல்லாம் சொல்லலாம்.
3: எனக்கு
2: எனக்கு
3: டிராவல்
2: பண்றதுன்னா
3: எனக்கு
2: நீங்க கேளுங்க, நீங்கதான் பதில் சொல்லணும். இங்க வாங்க, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க.
3: எனக்கு வந்து அதிகமா சாப்பிட
2: பிடிக்கும். அதிகமா சாப்பிட பிடிக்கும் சொல்லி இருக்காங்க. ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்களா? அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, ஃப்ரெண்ட் பிடிக்குமா?
3: டிராவல்
2: டிராவல் பண்ண பிடிக்கும், ஈஸியா ஃப்ரெண்ட் கூட மிங்கிள் ஆயிடுவாங்க.
3: அதிகமா
2: சாப்பிட பிடிக்கும். இதுல ஒரு பொய் இருக்கு, அந்த பொய்யை மட்டும் சொன்னால் போதுமானது.
3: சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு சாப்பிட பிடிக்கும், எங்க வீட்டுல சமைக்கிறது பிடிக்கும்.
2: இவங்க வந்து வேற போன இருக்காங்க. தீப்பந்த வச்சு குறைச்சிட்டீங்களே. அந்த கேம் முடிஞ்சு போச்சு. இவங்க புதுசா ஒரு கேம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மூணு விஷயம் சொல்லிருக்காங்க, அதுல ரெண்டு இன்னும் ஒரு பொய் இருக்கு. அந்த நம்ம முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த கேம் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஓவர். சரி, உங்க பதட்டம், உங்க வேகம், எனக்கு சோகம். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு நேரம் ஒரு போர்வைக்குள்ள ரெண்டு தூக்கம்.

0: ஒரு பார்வைக்கு
1: பாட்டாக போடுறாங்க. இந்த பாட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மதுரை பதியை மறந்து உன் மடியில் என்னமோ
0: நினைச்சீங்க.
1: பாட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம். ஒரு வீட்டில் நாம் இருந்து பாட்டு இதுவரை பார்த்த பெண்ணில் உன்னை போல என யாருமே அழகாலே கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லையே. உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கடக்கின்ற சில நேரம் என்பார் தரவாகவே. இதெல்லாம் முனை தேடி அழைகின்றேன், கிடைத்தும் நான் தொலைகின்றேன் புயல் காற்றில் விளக்காகவே. சிவகார்த்திகேயன் படம் மறுபடியுமா வர. இதுவரை பார்த்த பெண்ணில் உன்னை போல என யாருமே அழகாலே கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லை. அழகாலே கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லை. என்ன படம் நீங்க சொல்ல போறீங்க? ஓகே, இப்ப வந்து இந்த படம் வந்து ஒரு போலீஸ்க்கும் ஒரு ரவுடிக்கும் நடுவில் வர கான்வர்சேஷன் தான் அதிகமா அந்த படத்துல இருக்கும். போலீஸ் ரவுடிக்கு நிறைய கான்வர்சேஷன் இருக்கும். இந்த கதகலம் இந்த விக்ரமன் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரியே இருக்கும். கேள்வி கேட்பாரு, இது ரெண்டாவது குழு என்ன கேஸ் வருதா, ஹீரோ வந்து ஒரு கதை சொல்லிட்டாதா அப்படி கேப்பாரு. இதுக்கு மேல நீங்க சொல்லலாம், நேரம் வந்து கேப்பாரு. ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்க. ஹீரோ வந்து வெளிநாட்டுல இருந்து வருவார், ஊரை வந்து வளப்படுத்துறீங்களா? ரொம்ப நல்லவர், தம்பி ரொம்ப கெட்டவர். அண்ணா சயின்டிஸ்ட், அண்ணா சயின்டிஸ்ட். இது 24. வாவ், சம வென்றீங்க. வாங்க, ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ சப் இன்ஸ்பெக்டர், அவங்க அப்பா ஒரு மளிகடை வச்சிருப்பார். சம ஓகே, சரி ஓகே. ஹீரோக்கு பேய் வீரத்துல ரொம்ப பயம். ராத்திரில வந்து பாத்ரூம் அதான் இருக்கும். இருங்க, அடுத்து வர என்ன படம் சொல்ல போறீங்க? ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கு, அவங்க பஸ்ஸே சொல்லிட்டீங்களா? சார், இது கண்டுபிடிங்க. ஒரு பெரிய ஜமீன் வீட்டுல ஒருத்தர் வேலை செய்யறாரு. இதுதான் பஸ்ட் க்ளூ. ஏன்னா கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல. நெக்ஸ்ட், ஹீரோயின் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். முத்து சாமா பாங்க, முத்துமா சொல்ற முத்தா சொல்லிட்டாரு. ஒரு பெரிய அரண்மனைக்கு ஒரு குடும்பம் குடி வராங்க. அரண்மனைக்கு குடி வராங்க, அதுல சில அமானஸ் அங்க சில அமானஸ்மான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. எப்படிங்க, எப்படி அரண்மனை? சரி, ஒரு சின்சியரான ஐபிஎஸ் ஆபீசருக்கும் ஒரு கிரிமினல் சயின்டிஸ்ட் நடக்கிற வார் தான் இந்த படம். இப்ப வந்து நீ வில்லனை தேடி போறத விட சொல்லுங்க.
0: என்ன விளையாடுவீங்க?
1: அப்பா பீச்சு கூட்டு வந்து அவுட்ட வந்து எக்ஸைட்மெண்டா என்ன காட்டுறீங்க?
0: ஃபேமிலியோட டிராவல் பண்றதுன்னா ரொம்ப
1: டிராவலிங் ரொம்ப பிடிக்குமா?
0: ஃபுட் சாப்பிடு போல இருக்கு.
1: ஃபுட்
0: சாப்பிடு
1: அவுட். சரி ஓகே,
2: வரல.
1: நீங்க வரல, நீங்க
2: சரி வேற மூவி செக்மெண்ட்.
1: அவங்க வரமாட்டாங்களே.

வந்து நெக்ஸ்ட் ஒரு மூவி செக்மெண்ட் போலாமா? நான் வந்து ஒரு இமேஜ் காட்டுறேன். அந்த இமேஜ்ல வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க, நாலு பேர் படத்துல கனெக்ட் ஆகும். அது என்ன படம்னு கரெக்டா கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? படம் பாப்பீங்களா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? வாழ்நாளா மறக்க மாட்டேங்க பேர. புது படம் தான். சிம்பு அபிராமி என்ன படம் நல்லா இருப்பாங்க தான். முடியும் சரவணன் பசுபதி செகண்ட் பிக்ல ஒரு கேம் ஒரு டீம் வந்து கபடி விளையாட்டு இருக்கு. அனுப்பமா போர்த்து டைரக்டர் அமித் இந்த படத்துல நடக்க கபடிலாம் அவர் இந்த படத்துல விக்ரம் விக்ரமோட சந்தை அந்த படத்தோட ஹீரோ. என்ன அந்த மாலை மங்கும் நேரம் ஜார்ஜ்

எஸ் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நேற்று சார்பாக நன்றியை எடுத்துக்கொண்டு நாம் கடைமூட்டி எங்க நிலைத்து கேட்டு வரேன்.

0: நேயர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீருடன் தொலைபேசியில் உரையாடினார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த

0: பனிரெண்டு ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் பிரிக்ஸ் வேளாண் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீர் ஷேக் மெஷால் அல் அகமது அல் ஜபர் அல் சபாஹ் உடன் தொலைபேசியில் உரையாடினார். மேற்காசியாவில் உருவாகி வரும் நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை வெளியிட்டார். குவைத் நாட்டின் நில ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மீதான தாக்குதல்களுக்கு இந்தியாவின் கடும் கண்டனத்தை அவர் மறு உறுதி செய்தார். பதற்ற தணிப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைந்து மீட்க அவர் வலியுறுத்தினார். குவைத்தில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பில் குவைத் அமீர் தனிப்பட்ட முறையில் செலுத்தி வரும் அக்கறைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்த பிரதமரின் சமூக ஊடகப் பதிவில் இருந்து கூடுதல் விவரங்கள்.
1: 140 கோடி மக்களின் ஆசியுடன் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருவதாக சமூக ஊடக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இத்தகைய அயராத முயற்சிகளின் பலனாகவே உள்கட்டமைப்பு முதல் டிஜிட்டல் புரட்சி வரையிலான பல்வேறு துறைகளில் உலக அளவிலான புதிய அங்கீகாரம் இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்க சேவை, வளம், நல்லாட்சி என்ற இதே பாதையில் அரசு அயராது தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு கடந்த 12 ஆண்டுகளில் ஏழைகள் நலன், வளர்ச்சி ஆகிய இரண்டு குறிக்கோள்களையும் ஒரே சமயத்தில் எட்டியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் நாட்டிற்கு அயராது சேவை புரிந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் ஆளுகை என்பதன் பொருளே சேவை உணர்வு என்பதாக மறு வரையறை செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விக்சித் பாரத் 2047 எனும் இலக்கை நோக்கி நாட்டை நகர்த்துவதில் நாட்டிற்கே முதலிடம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதன் சாட்சியாகவே கடந்த 12 ஆண்டுகள் திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவு கொள்கையில் கடந்த 12 ஆண்டுகளில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகள் மற்றும் ஆவணங்களுக்கு சான்றளிக்கும் நடைமுறைகள் சாதாரண மக்களுக்கு ஏற்ற விதத்தில் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்களின் குறைகள் மற்றும் பின்னூட்டங்களை பெற டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு நெருக்கடி காலங்களில் திறம்பட்ட முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான வேலைவாய்ப்பு சந்தையை இந்திய இளைஞர்களும், உலக அளவிலான ஏற்றுமதி சந்தையை இந்திய வர்த்தகர்களும் எளிதில் அணுக தேவையான வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் இந்தியர்கள் தற்போது கூடுதல் நம்பிக்கை மற்றும் பெருமித உணர்வுடன் வெளிநாடு செல்ல இயன்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இன்று விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா நினைவு நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நிலம், நீர் மற்றும் வன வளத்தை அந்நிய சக்திகளிடம் இருந்து பாதுகாக்க அபார துணிச்சலுடன் போராடியவர் பிர்சா முண்டா என்றும், பழங்குடி சமூகத்தினரின் சுயமரியாதை, கலாச்சாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதே அன்னாரின் வாழ்க்கை என்றும் சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் புரிந்த பகவான் பிர்சா முண்டாவின் அரிய செயல் ஒவ்வொரு தலைமுறை இந்தியர்களுக்கும் தேசப்பற்றை ஊட்டுவதாக தொடர்ந்து நீடிக்கும் என்று பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா சமாதியில் அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். பிர்சா முண்டா பிறந்த உலிஹாத்து கிராமம் உட்பட ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பல்வேறு பழங்குடி பகுதிகளில் கலாச்சார மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ள பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டில் பிரேசில், இந்தோனேஷியா, சீனா, ஈரான், தென்னாப்பிரிக்கா மற்றும் இதர உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். 21 நாடுகளில் இருந்து வேளாண் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்களும் இம்மாநாட்டிற்கு வந்துள்ளனர். மாநாட்டின் இன்றைய அமர்வுகளில் உணவு பாதுகாப்பு, பண்ணை புதுமைகள், பருவநிலைக்கு ஏற்ற சாகுபடி, வேளாண் வர்த்தகம் மற்றும் சிறு விவசாயிகளின் அதிகார மேம்பாடு குறித்து விவாதிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான சிறப்பு பேச்சுவார்த்தைகள் வரும் 12 தேதி நடைபெறவுள்ளன. விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலமான உணவு பாதுகாப்பு என்பது குறித்து இதில் விவாதிக்கப்படும். வரும் 13 தேதி பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான கூட்டமும் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகள்.

0: உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விரைவில் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்களில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து ஆகியோர் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். திரு ராஜசேகரன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராவார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஒருங்கிணைந்த மின்கல வசதிகளுடன் கூடிய 250 மெகாவாட் சோலார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்கும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டிலேயே பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் பெரிய அளவில் இத்தகைய சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைவது இதுவே முதல் முறையாகும். தேசிய அனல் மின்சார கழகத்தின் உதவியுடன் அமைக்கப்பட உள்ள சீதாப்பூர் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதியில் உள்ள பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்புகள் பயன்பெறும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பான மகப்பேற்றை உறுதி செய்யும் நோக்கிலான பிரதமரின் சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் தேசிய அளவிலான 10ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். விழாவின் போது 75 ரூபாய் நாணயம் மற்றும் சிறப்பு நினைவு தபால் தலை ஒன்றையும் அவர் வெளியிட்டார். பாதுகாப்பான மகப்பேற்று இயக்கம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2016 ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தொடக்கி வைத்த சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் கீழ் கருவுற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் தரமான மகப்பேற்றுக்கு முந்தைய சேவைகள் விரிவான முறையில் வழங்கப்படுகின்றன. மகப்பேற்றுக்கால மரணங்களை தவிர்க்கவும் சிசு மரண விகிதத்தை குறைக்கவும் இந்த இயக்கத்தின் கீழ் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இயக்கம் தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை கருவுற்ற சுமார் 7.5 கோடி பெண்களுக்கு மகப்பேற்றுக்கு முந்தைய ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: இதற்கிடையே மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று தேசிய நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் பாதுகாப்பான ஒவ்வொரு மகப்பேறும் பெண்கள் மீதான நாட்டின் கடமை பற்றியே பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி மகப்பேற்றுக்கால ஆரோக்கியத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஜோஜிலா கணவாய் பகுதியில் குளிர்காலம் உட்பட அனைத்து பருவ காலங்களுக்கும் ஏற்றதாக நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழ் ஜோஜிலா சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் இன்று நிறைவடைந்துள்ளன. பாறை பகுதியை வெடி வைத்து தகர்ப்பதன் மூலம் சுரங்கப்பாதையின் கிழக்கு வாயிலை திறப்பதற்கான தொலைநிலை பொறியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று இயக்கி வைத்தார். லடாக்கில் உள்ள மினிமார்கா பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜோஜிலா சுரங்கப்பாதை திறக்கப்பட்டு இருப்பது நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பயணத்தில் முக்கிய வரலாற்று தருணமாக அமைந்துள்ளது. சுரங்கப்பாதையுடன் கூடிய புதிய நெடுஞ்சாலை முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தவுடன் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கும் லடாக் பகுதிக்கும் இடையே போக்குவரத்து தொடர்புகள் அதிகரித்து வர்த்தகம், சுற்றுலா உள்பட பல்வேறு துறைகள் மேம்படும் என்பதும் பாதுகாப்பு படைகளின் நடமாட்டத்திற்கு பேருதவியாக புதிய நெடுஞ்சாலை திகழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீருடன் தொலைபேசியில் உரையாடினார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் பிரிக்ஸ் வேளாண் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, வணக்கம் மக்களே. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதை நீரும். 6:22:09 ஆயிற்றுக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்கலாம். 2271760225230 வெளியுறவர்கள் 043 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஒரு நேரம் வந்திருக்காங்க பாடல் கேட்க, கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் தாலுகா, இளமாங்கலம், ஆர் முருகன்.
1: முருகன் சார், படம்
2: வந்து குரு சிஷியன், பாடல் வந்து கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன், அந்த பாடல் வேணும் மேடம்.
1: பாட்டாவே பாடி காட்டிட்டீங்களா சார்?
2: ஆமாங்க மேடம்.
1: நன்றி.
2: நீங்க நான் பாடிட்டேன் மேடம்.
1: சூப்பர், நன்றி.
2: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி. மாலை வணக்கம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றைய தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 6:27:52 ஆயிடுச்சுக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மாலை, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: படம் உயிர் உள்ள வரை உஷா. பாடல் வைகை கரை காற்றே.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: மிக்க நன்றி மேடம்.

0: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:33 எட்டு நொடிகள் ஆயிடுச்சுக்கு. அழைப்புல வந்திருக்கும் நீயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிறது?
1: பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: தமிழ்ச்செல்வி மேம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து நிழல்கள் படத்துல இருந்து இது ஒரு பொன்மாலை போகுது.
0: ஓகே, சூப்பர் மேம், கேட்டலாம்.
1: ஓகே, தேங்க் யூ.
0: நேர்களை தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை.

0: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:37:47 ஆயிட்டிருக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நீர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பொன்மாலை வணக்கம். கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எண்ணம் போல் வண்ணமாய் தூது செல்வாயோ என வாடும் தேடும் இவள் மனம், செல்லமே மனம் இறங்கி வாராயோ, காதல் வானிலே தூது செல்லும் வெண்புகில் செய்தி சொல்வாயோ. என் ஜீவன் பாடும் இந்நேரம் பாடல் வழியே பாட வருவது ஜானகி.
0: நன்றி சார்.
1: ஜானகி பாடினா இன்னும் ஒரு பாடலை கேட்கமான ஒரு ஏக்கத்தை கொடுக்கற மாதிரி சித்ராவுக்கு பாடக்கூடிய ஒரு பின்னணி பாடகி.
0: ஹலோ, என்ன பாடல்?
1: ஒரு பாடல் கேட்டு ரசிப்போம் நீங்களும் நாங்களும்.
0: நன்றி சார், நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம்பெறும் புதை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:44 ஐந்து நொடிகள் ஆயிற்றுக்கு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் பீமக்கம் சிவகுமார்.
1: சொல்லுங்க சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும்?
2: மேடம், எனக்கு தவசி படத்துல இருந்து சந்தன சந்தன தை மாசம், இந்த பாடல் வந்து எங்க தம்பி வேளாயுதம் மீரா அவங்களுக்கு திருமண நாள் சிறப்பு பாடலா கேக்குறேன் மேடம்.
1: கண்டிப்பா சார், நன்றி.
2: ஓகே மேம், தேங்க்யூ.
1: நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்கலாம். 2271760 2272530 தொடர்ந்து கேளுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8, இது மனம் விரும்புதே.

0: அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: இளவண்ணா சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: அச்சமில்லை அச்சமில்லை படத்துல இருந்து புதுகு போடான ஒரு பாட்டு மேடம்.
0: கொடுத்துடலாம் சார். நன்றி
1: நன்றி மேடம். நன்றி.
0: நேர்களை தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு ஷேஃபம் ரயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேரம் சரியாக 6:54 ஆயிட்டு அழைப்புல வந்திருக்கும் நேரம் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பவுனகையில இருந்து விரும்பி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஜோஸ்து படத்துல இருந்து 2 அங்குல ரோசம் மேம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: ஓகே, நன்றி மேம். தேங்க்யூ.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் ஆசியுடன் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய முதல் 78 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு சுமையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 123,000 கோடி ரூபாய் நிதி ஆதரவு

அடங்கியுள்ளது. குறைந்தபட்சம் ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் மீதான இறக்குமதி வரி உயர்வினால் தங்கம் இறக்குமதி குறைந்திருப்பதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் உர விலை உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் அரசு கணிசமான மானியத்தில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கி வருவதையும் அரசு வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் நிலையில் முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் இருந்து புதிய திட்டத்திற்கு சுமூகமான முறையில் மாற ஏதுவாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மொத்தம் 95,692 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். எல்லைகளின் குறுக்கே பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தை டிஜிட்டல் முறையில் ஒழுங்குபடுத்துவதற்கான வினிமை நிலை துறைமுக மேலாண்மை கட்டமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:03:26 ஆயிடுச்சு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
2: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பள்ளிப்பாளர் செல்வி ரமேஷ் பேசுறேன். மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: ரொம்ப மகிழ்ச்சி. சேரன் பாண்டியன் திரைப்படத்துல இருந்து கண்கள் ஒன்றாக கலந்ததா காதல் திருக்கோணம் கொண்டதும் ஒரு அற்புதமான பாட்டு. மேடம், இந்த பாட்டு போட்டீங்கன்னா நான் எல்லாரும் சந்தோஷப்படுவோம்.
1: கண்டிப்பா சார், கொடுத்துடலாம். நன்றி.
2: நன்றி மேடம்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேயர்களே, சைபாலிங் இன்று தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:09:47 ஆயிடுச்சுக்கு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருக்கோளூர்ல ராஜா.
1: ராஜா சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: பயணங்கள் முடிவதில்லை, சாலை ஓரம் சோலை ஒன்று.
1: கொடுத்துடலாம் சார்.
2: நன்றி.
1: நன்றி சார். நேர் கேட்ட பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய

0: இந்தியாவின் ஹரிஹரன் அம்சக்கருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிக தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2 10 லட்சத்து 16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிக தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிக தளம் மூலம்

0: பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
1: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விளக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
2: என் பேர் பாரதிராஜா, நான் வணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்திலிருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாமல் எனது பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 48 மணி நேரத்தில் ஏறிடுது. ஈநாம் திட்டத்தில் இதை போகிறனால எனக்கு நல்லா பெருமையாக இருக்கு.
3: வாடிப்பட்டியில் இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்தில் வந்து நாங்கள் காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாமல் இங்கே வந்து கொடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கு. போட்டதுலேருந்து 48 மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிடறாங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி ஜிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:25. 12 நொடிகள்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
6: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
5: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:36, 13 நொடிகள் ஆயிற்று. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
2: தேனருவி குரலாலே செந்தல் மொழியாலே காற்றலையில் கரை வளர்ந்து கொண்டிருக்கும் அத்தின சொற்களின் முத்து இன மொழி கலஞ்சம் ரத்னா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: கஜிதியில் இருந்து ஒரு மாலை இளவயல் நேரம்னு ஒரு பாடல் மரம். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். தேனகை இதழில் பூநகை விரிய

0: தாரகை முகத்தில் தங்கமுலாம் பூசும் மாலை வெயிலின் மங்கள கோலம், காணும் நெஞ்சில் கவிதை ஊறும் இளவே தரும் எழில்மிகு கோலம், கற்பனையில் காட்சி வெறிய அற்புதமான காட்சி தரும் ஒரு அற்புதமான பாடல் இந்திய சார்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
0: நன்றி.

0: நேயர்களே, சாய்பாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:43, 6 ஆயிற்றுக்கு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: பருத்தி வீரர், இது திரைப்படத்தின் பெயர். அதுல இருந்து ஹையோ என் உசுருக்குள்ள தீய வச்சான், ரொம்ப அற்புதமா இருக்கும் மேம். இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: தேங்க்யூ மேம், பை.
0: நேர்களை தொடர்ந்து கேளுங்க. ஃபார்ம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புது.
2: ஏழே ஒன்று பல வாரத்தில் சத்து நேரம் அம்மாடி.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் வரும்புதை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:48 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சி நாதன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு மிஸ்டர் பாரத்ல இருந்து ரஜினி நடிச்சு போனோம் நினைக்கிறேன், சத்யராஜ் ரஜினி நடிச்சு போனோம்
1: நினைக்கிறேன்.
2: ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு நலம் விசாரிக்கக்கூடிய பாடல். மீண்டும் நடிக்க போற வந்திருக்கேன், நேயர்களை நலம் விசாரிக்கிறதுக்காக இந்த பாட்டு. வாய்ப்பு கொடுத்த நன்றிங்க.
1: நன்றி சார். என்னம்மா கண்ணு அப்படிங்கிற பாடல் வந்துட்டே இருக்கு, உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம்.
2: நன்றிமா, நன்றி,
1: நன்றி.
3: என்னம்மா கண்ணு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் சரியாக 7:55 ஆயிடுச்சு. அழைப்புல வந்திருக்கும் நேர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
2: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம், முருகன் மேடம்.
1: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: கண்டிப்பா
1: கொடுத்துலாம் சார். நன்றி,
2: நன்றி மேடம்.
1: நேர்களை தொடர்ந்து கேளுங்க.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் பலர் போலீஸ் அத்துமீறலில் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பாக்கும் என இந்தியா நம்புவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. போலி செய்திகள் மற்றும் வீடியோக்கள் பாகிஸ்தானில் இருந்து வெளியாவது வழக்கமாகிவிட்டதாகவும், இது சொந்த தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மூடி மறைப்பதற்கான பாகிஸ்தானின் முயற்சி என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் ஆசியுடன் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய முதல் 78 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு சுமையில் இருந்து நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 123,000 கோடி ரூபாய் நிதி ஆதரவு வழங்கியுள்ளது. குறைந்தபட்சம் ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு விடுத்த வேண்டுகோள் மற்றும் தங்கம் மீதான இறக்குமதி வரி உயர்வினால் தங்கம் இறக்குமதி குறைந்திருப்பதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் நிலையில், முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் இருந்து புதிய திட்டத்திற்கு

0: சுமூகமான முறையில் மாற ஏதுவாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மொத்தம் 95,692 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் தேசிய தேர்வு முகமையின் தலைமையகத்திற்கு நேரில் சென்று நீட் யூஜி மறுதேர்வுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்னடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் FM ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சந்து தேவானம் நேரம். 9:16:18. இன்று நான் உங்களுடன் RJ ரத்னா.

இரவில் விழிக்கும் மாயக்கனவே, இருளில் ஒளிரும் வெண்ணிற கதிரே, வானில் உலவும் அழகு தேவதையே, பூமியையே சுற்றி சுற்றி வரும் வெள்ளை தாமரையே பாடல் கேட்கலாம். யாரடினி மோகினி திரைப்படத்திலிருந்து ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சிந்துதே வானம்.

இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதை யுகானம். நேரம் 9:22:52. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் கஜினி திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதை யுகானம்.

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுதை வானம். நேரம் 9:38:35. தோளில் சாயும் பொழுது தோழி ஆகின்றவள், மடியில் சாயும் பொழுது மட்டும் ஏன் தாயாகின்றாள். பாடல் கேட்கலாம் தேனாவட்டு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுதை வானம்.

0: இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்து தேவானம். நேரம் 9:34 எட்டு நொடிகள் ஆயிற்றுக்கு. தூரத்தில் இருக்கும் மரங்கள் கூட திரும்பி பார்க்கின்றதே, இது என்ன ஒரு தேவதையின் குரலா என்று. அதுதான் மௌனத்தின் மொழி. இயற்கைக்கும் மொழிக்கும் என்ன ஒரு அழகு. பாடல் கேட்கலாம், தங்க மீன்கள் திரைப்படத்தில் இருந்து.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சுந்ததே வானம். நேரம் 9:30, 8:09.

நேயர்களே, சைபாலின் இன்று தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் தேன் சிந்ததே வானம். நேரம் 9:43. சிறகுகள் இல்லாத மேகம் போல் என்னை வந்து மோதுகின்றதே, நகங்கள் இல்லாத இரவு கூட என்னை வந்து இங்கு கீறுகின்றதே. பாடல் பட்டியல் திரைப்படத்திலிருந்து.

இனிப்பும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் 9:49 புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம். யாரும் பார்க்காமல் என்னை பார்க்க தோன்றுகின்றது, அதே போல் என்னை அறியாமல் உன்னை பார்க்கவும் தோன்றுகின்றது. பாடல் கேட்கலாம் பையா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம்.

இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததி வானம். நேரம் 9:54:38. பாவிஜய் வரியில் விஜய் ஆண்டனி இசையில் பாடல் கேட்கலாம். நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததே வானம். நேரம் 10:03. பாடல் கேட்கலாம் ஐயன் திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 10:07:43. பாடல் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

இதுவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்த தேவானம். நேரம் 10:13 19 வெண்ணிற ஆடை உடுத்தி வந்ததென்ன இந்த இரவில் பாடல் கேட்கலாம். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வானம். நேரம் 10:19 4 நொடிகள். 100 அடி பளிங்கை 6 அடி ஆக்கி சிற்பிகள் செதுக்கிய உருவமோ பாடல் கேட்கலாம் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே பாலம். நேரம் 10:25 7 ஏஆர் ரஹ்மான் இசையில், சித்ரா குரலில் பாடல், பம்பாய் திரைப்படத்திலிருந்து.

இசைவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தெய்வானம் நேரம். 10:31:17. இளையராஜா இசையில் கே ஜேசுதா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

நேரமும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம். நேரம் 10:36:16. தேடி தேடி பார்த்து அவன் கால்கள் கூட உயர்ந்தது. கல்லி அவள் இரு விழிகளை மட்டும் காட்டிவிட்டு எங்கே சென்றாலும் பாடல் கேட்கலாம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

நொடிகள் பிறை பிறையாய் முகம் காட்டி வந்தவள் இன்று பௌர்ணமியாய் நிற்கின்றாள். பாடல் கேட்கலாம்.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்த தேவானம் நேரம். 10:47:14 நொடிகள் பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்து தெய்வானம். நேரம் 10:52 நிமிடம் 27 நொடிகள். பாடல் கீ கிளப் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து.

நேரமும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:57 நிமிடம் 22 நொடிகள்.

நேயர்களே, நாளை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க அம்சப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தல்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். பசுமையான நகரங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வே பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் மூன்று மாதம் ஏற்படும் ரத்தப்போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்க மக்களை, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அன்பரசி. 8:55 சைபோலின் என்று தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். நண்பகல் 3:00 ஹலோ டாக்டர். கண்புரை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் நிருபா கிருத. டாக்டர் நிருபா கிருத்திகா அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாட நேரலையில் நிகழார் ஆர் ஜே சாண்ட்ரியன். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம்.

இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றைய நிலவரம் டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 மணி முதல் 11 வரை தேன் சிந்து தேவானம், 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 முதல் 1 வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மற்றும் 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

டைம் டேஸ்டிங் சார், 5 hours. 32, 33, 34, 35, 36.